வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸிலும் 103 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 20 நாள், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 24 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 7 தேதி வியாழக்கிழமை, நேரம் காலை 5:57.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக கூறியுள்ளன. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையோட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைவது ஆர்ஜே மெய்ஸ்ரீ. நிகழ்ச்சியின் தொடக்கமாக குரலும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 9 அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குரல்: கோளின் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பொருள்: கேட்காத செவி, பார்க்காத கண் முதலியன போல் எண் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம். குரல்: கோளின் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பொருள்: கேட்காத செவி, பார்க்காத கண் முதலியன போல் என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம். நாம் இதுவரை கேட்டது குறளும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 9 அதிகாரம் கடவுள் வாழ்த்து. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று காலை 7:30 ஹெலோ டாக்டர், குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். இன்று மாலை 5:02 சித்திரசவானம்
1: This is Akashvani, the news read by Tanvi Khurana. Bihar Chief Minister Samrat Chaudhary will expand his cabinet today. Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah and several senior NDA leaders will attend the swearing-in ceremony to be held at Gandhi Maidan in Patna at 12:10 PM. Our correspondent reports that the cabinet expansion is being carried out based on the formula followed in the previous government. Around 15 BJP and 14 JDU MLAs are likely to take oath as ministers. Additionally, two ministers from Lok Jan Shakti Party, Ram Vilas, and one each from Hindustani Awam Morcha and Rashtriya Lok Morcha are expected to be inducted. In a shocking incident, Chandranath Rath, close aide of BJP leader Shuvendu Adhikari, was shot dead by unidentified assailants in Madhyam Gram, North 24 Parganas district of West Bengal. According to reports, miscreants on motorbikes opened indiscriminate fire at his car in Doharia last night. Chandranath was rushed to a local hospital but was declared dead on arrival. His driver, Buddhadev Behra, also sustained multiple bullet injuries and has been shifted to a Kolkata hospital in critical condition. Hospital authorities confirmed two bullets pierced through Chandranath's heart and one hit his abdomen, while Buddhadev suffered injuries to his chest, abdomen and arm. Sources say 8 attackers on 4 bikes followed the car and ambushed it, allegedly acting on prior information about his route. Defence Minister Rajnath Singh and the Chief of Defence Staff General Anil Chauhan will grace the second edition of Joint Commanders Conference in Jaipur today. The two-day conference on the theme Military Capability in New Domains assumes significance as it coincides with the first anniversary of Operation Sindoor. President Draupadi Murmu received her Vietnamese counterpart Tho Lam at Rashtrapati Bhavan yesterday evening. She also hosted a banquet in the honour of the visiting dignitary. The President said the elevation of India-Vietnam ties to an enhanced comprehensive strategic partnership will not only provide

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடரும் பாடல் கே எஸ் சித்ரா பாடியது.

0: காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஏ.ஆர். ஷேக் முகமது எல்.ஆர். அஞ்சலி பாடியது.
1: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: கலைத்தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் TM சவுந்தரராஜன் பாடியது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். காலையில 7:30 ஹலோ டாக்டர், குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்துமீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான நிகழ்ச்சி. சாயந்திரம் 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில நச்சுன்னு 4 பாயிண்ட் மனித வள மேம்பாட்டு மேலாளர் MS மணிவண்ணன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. சாயந்திரம் 7:25 ஏறுமோறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம்.

0: நிலையத்தில் நேரம் 6:35. இனி கேட்கலாம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம்
2: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் மிதமானது முதல் கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33°C முதல் 37°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20°C முதல் 24°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40%-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழையுடன் 8-16 km வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையுடன் இடி, மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்க தகுந்த முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்கே கோடை உழவை மேற்கொள்ள வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிருக்கு நீர் பாய்ச்சுவதை தள்ளிப்போட வேண்டும் அல்லது மண்ணின் ஈரத்தை பொறுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி தென்படின் இமிடாக்ளோபிரிட் 17.8 SL மருந்தை 1 ஏக்கருக்கு 30 ml என்ற அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலையில் காய்கறி பயிர்களில் சிலந்தி பூச்சி தாக்குதல் வர வாய்ப்பிருக்கிறது. எனவே அடிக்கடி கண்காணித்து புரோபார்கயிட் என்ற மருந்தினை 1 ஏக்கருக்கு 400-600 ml தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இடி, மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 7 மாத வயதுடைய வாளைகளுக்கு சரியாக முட்டு கொடுத்து சாயாமல் பாதுகாக்க வேண்டும். வாளையில் வாடல் நோயை மேலாண்மை செய்ய ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்தை சுற்றி உள்வட்டப்பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதியில் சேமிக்க முடியும். அதிக வெப்பநிலை காரணமாக ரூகோஸ் வெள்ளை ஈயின் தாக்கம் அதிகரிக்கிறது. ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈயை மேலாண்மை செய்ய இனி கூறப்போகும் மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட உரங்களுடன் 50 கிலோ தொழு உரம் இட வேண்டும். ஒரு மரத்திற்கு அசோஸ்பைரல்லம் 200 கிராம், பாஸ்போபாக்டீரியா 200 கிராம், வேருட்பூசணம் 100 கிராம், பேசிலஸ் சப்டிலிஸ் 200 கிராம், ட்ரைகோடெர்மா 200 கிராம் என்ற அளவில் ஒரு வருடத்திற்கு இட வேண்டும். வேர்பகுதியில் கோகோ கான் 5 லிட்டர் திரவத்தை 150 லிட்டர் தண்ணீர், 10 கிலோ வெல்லம், 5 லிட்டர் தயிர், 500 கிராம் உப்பு சேர்த்து நன்கு கலக்கி பிறகு 5-7 நாட்கள் வைத்து வளர்ந்த பிறகு 2 லிட்டர் நுண்ணுயிர் கலவை

0: எடுத்து 8 லிட்டர் தண்ணீருடன் கலந்து வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும். 3 மாத இடைவெளியில் கொக்கோகான் மறுபடியும் ஊற்ற வேண்டும். இலைக்கருகள் தென்பட்டால் வேர் மூலம் 3 மில்லி லிட்டர் ஹெக்ஸகோனசோல் 200 மில்லி லிட்டர் தண்ணீருடன் கலந்து செலுத்த வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
1: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்து ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான 2 பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று இட வசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும்போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். 2வது இட வசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சதாவது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். 3வது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம், அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரிப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடம் தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது வந்து மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் இது மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறத கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில்

0: கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வமாக. நன்றி.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: நேர்களின் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று மாலை 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து எல்நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: All India Radio 103 FM Coimbatore.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டாம் லாம் நேற்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் பயன்பெறும் இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் உள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார். வர்த்தகம், சுகாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுலா போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் விரிவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சியில் வியட்நாமின் பங்களிப்பு குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் பாதுகாப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக வியட்நாமுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளும் வரலாற்று, நாகரீகம் மற்றும் கலாச்சார உறவுகளில் வலுவான நட்புறவை கொண்டுள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஹரியானாவின் சந்தி மந்திரில் உள்ள கமான் மருத்துவமனையில் நடைபெற்ற உறுப்பு தானம் குறித்து அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் 41 வயதான மனைவி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது குடும்பத்தினரின் சம்மதத்துடன் அவரது உறுப்புகள் 4 பேருக்கு பொருத்தப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. இது கருணை மற்றும் தேச ஒற்றுமையின் உதாரணமாக திகழ்வதாக அது கூறியுள்ளது. நாட்டில் உறுப்பு தான கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான ஆண்டு மருத்துவ பரிசோதனை இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் உள்ள ESI மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கிறார். ரசாயனங்கள், நச்சுப் பொருட்கள், கனரக இயந்திரங்களை கையாளுதல் உள்ளிட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வயது உச்சவரமின்றி மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை

0: முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நேற்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனைத் தொடர்ந்து 118 உறுப்பினர்களின் ஆதரவோடு பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சிகளில் அக்கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஆனால் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆதரவு கோரி தங்கள் கட்சிக்கு தாவேக்கா கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதுகுறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் இன்று தெரிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதற்கிடையே திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. இதற்கிடையே மாநிலத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சில மாவட்டங்களில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சுட்டெரித்த வெயில் மீண்டும் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தொடர்ந்து மக்கள் அவதியடைந்து வந்தனர். இந்த சூழலில் திடீரென தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், இடையால், குத்துக்கல், வலசை, இலத்தூர், தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், சிந்தாமணி, மேலகரம், வல்லம், இளஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோச நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் காலையில் சுட்டெரித்த வெயில் மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மேல் வெப்பம் பதிவான நிலையில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இம்மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான பங்களாதேஷின் வர்த்தக ஒப்பந்தம் ஒருதலைபட்சமானது என்று பங்களாதேஷ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்த் அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்குவாரியில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் நிறைவை ஒட்டி அங்குள்ள இஷ்ட சித்தி திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202

ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் தைவானின் சங் ஹவ் ஹுவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பிரசாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் 2வது சுற்றில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை இப்போட்டி தியாக்ராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

FM 103 இசையோடு என்றும் நீங்கள். நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேரம் காலை 7 மணி. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணையறது நான் உங்க RJ மேஸ்ரீ.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல பேக் டு பேக் மூன்று பாடல்கள் கேட்டோம். முதல் பாட்டு முதல் வசந்தம், படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

பாட்டு கடவுள் அமைத்த மேடை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜென்சி பாடினது. இரண்டு பாடல்களுக்கும் இசை இளையராஜா. அதனைத் தொடர்ந்து மூன்றாவது பாட்டு சின்னமுள் பெரியமுள் படத்திற்காக எஸ் ஜானகி பி ஜெயச்சந்திரன் பாடின பாட்டு கேட்டோம். இசை சங்கர் கணேஷ். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். தினமும் ஒவ்வொரு பொது அறிவு வினா கேட்போம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ அப்படின்னாலே ஒரு ஜிகே க்வெஸ்சன் இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் இன்னைக்கான கேள்வி, யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் யோக கலை எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது? யோகா அது வந்து நம்ம யுனெஸ்கோவினுடைய கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் எந்த வருஷம் சேர்த்தாங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வி. இதற்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பலாம். யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியல யோக கலையை எந்த ஆண்டு சேர்த்தாங்க, அவ்வளவுதான் இன்னைக்கான க்வெஸ்சன். நேர்களே, இன்று காலை 7:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்றாங்க குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள், கேட்க தவறாதீர்கள். அதே மாதிரி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில நச்சினன் 4 மனித வள மேம்பாட்டு மேலாளர் MS மணிவண்ணன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் நிதியமைச்சர் திரு கோ வான் டுவான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின் போது இந்தியா வியட்நாம் இடையேயான 10 ஆண்டுகால கூட்டாண்மைக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாகவும் மேம்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். புவி அரசியல் சவால்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதாரம் குறித்து தாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, எரிசக்தி மற்றும் மருந்து உற்பத்தி துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் தரப்பு ஆர்வம் தெரிவித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். சூரினாம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் போவோவை சந்தித்து பேசினார். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் சூரினாம் நாட்டு பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, திறன் மேம்பாடு, சுகாதாரம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சூரினாமின் வளர்ச்சிக்காக கடன் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாடு, சூரினாம் ராணுவம் மற்றும் அந்நாட்டு காவல்துறைக்கு உதவவும் இந்தியா தயாராக உள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். லக்னோவில் பழ ஏற்றுமதியாளர்களுடன் உரையாடிய அவர், சில பிரச்சினைகளுக்கு உடனடி நடவடிக்கை மூலமாகவும் மற்ற விவரங்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக தீர்வு காணப்படும் என்று கூறினார். நாட்டின் பழங்கள் உற்பத்தி, அதன் தர மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை

விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நண்பகல் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். பிஜேபி சார்பில் 15 பேரும், ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் 14 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அத்துடன் லோக் ஜன்சக்தி கட்சியின் 2 உறுப்பினர்களும், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் சார்பில் தலா 1 உறுப்பினரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து ஆட்சியமைக்கும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக திருவனந்தபுரத்தில் இன்று காலை காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அமைச்சரவை தொடர்பாக கூட்டணி கட்சியினருடனும் பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். மத்தியம் கிராம் என்ற இடத்தில் நேற்றிரவு அவர் காரில் சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது ஓட்டுநர் புத்ததேவ் பெரா காயத்துடன் சிகிச்சைக்காக கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் மக்களின் பத்ம என்ற நிகழ்ச்சியில் இன்று புகழ்பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரி பங்கேற்று உரையாடுகிறார். இந்நிகழ்ச்சி இன்று காலை மணி 9:10 ஆகாஷ்வாணி கோல்டு அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் யூடியூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் 1ஆம் ஆண்டு இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத கட்டமைப்புகள் மீது இந்திய ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் ஆதரவுடன் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்தியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் வியட்நாம் அதிபர் திரு ட்ரோலாம் இன்று மும்பை செல்கிறார். அங்குள்ள தேசிய பங்குச் சந்தையை அவர் பார்வையிடுகிறார். பின்னர் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸை சந்தித்து அவர் உரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்தியா வியட்நாம் வர்த்தக கூட்டத்தில் கலந்து கொண்டு வியட்நாம் அதிபர் உரையாற்றவுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான 14 அம்ச முன்மொழிவுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக ஈரான் கூறியுள்ளது. அதேவேளையில் ஈரானுடனான பேச்சுகள் தோல்வியடையும் பட்சத்தில் ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் இஸ்ரேலி பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு ஆலோசித்ததாக இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, கர்நாடகாவின் தென்பகுதியின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கட், மத்திய பிரதேசம் மற்றும் அந்தமான் நிக்கோபாரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதேபோல் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா, தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் 2வது சுற்றில் வெற்றி பெற்றனர்.
சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஷங் ஹவ் ஹுவாங் ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை இப்போட்டி தியாகராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35 மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. நல்ல சுட்டரிக்கிற வெயிலா இருந்தது. கத்திரி வெயில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லேசா மழை கத்தடிக்கிற மாதிரி இருக்குல்ல. எஸ், கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கு அப்படின்னா, வானிலை 24-35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருப்பூர்ல 26-36, ஈரோட்ல 26-37, சேலத்துல 26-36 டிகிரி செல்சியஸ் ஆகும். பாலக்காட்டில் 26-36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஊட்டியில 17-24 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் ஒரு 2-3 டிகிரி நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சாலும் நம்மளுடைய பாடி டக்குனு அதுக்கு அடாப்ட் ஆகி ரொம்ப ஹைட்ரேட் ஆயிருமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஸோ டீஹைட்ரேஷனை வந்து நம்ம தான் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீர் ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கணும். நல்ல வெயிலில் வெளியே போகாமல் இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் அப்படிங்கிறதோட. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் இணைஞ்சிருக்கோம்.

0: கேட்ட பாட்டு வேலைக்காரன் படத்திற்காக மனோ கே எஸ் சித்ரா பாடினது இசை இளையராஜா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
2: நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், மருத்துவத்தோட

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. வார வாரம் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நிறைய டாக்டர்ஸ் பேசுகிற நல்ல நல்ல தகவல்களை கேட்டு பயன்பெற்றுருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு டாக்டர் நிறைய விஷயங்களை, குறிப்பாக குழந்தைகளை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. குழந்தைகளோட வளர்ச்சி, உடல்நிலை மாற்றம், அவங்களோட ஆரோக்கியம் குறித்த தகவல்களை எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: ஓகே டாக்டர். அண்ட் அந்த லைக் குழந்தைங்களோட வளர்ச்சியில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், லைக் அது ஆட்டிசம் இருக்க குழந்தையா இல்லையா, ஸ்பெஷல் சைல்டா அவங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்?
2: ப்ராப்பராக மைல்ஸ்டோன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம பார்த்துட்ருப்போம். பேபிஸ் வளரும் பொழுது ஒரு 2 மந்த்ஸில் சோஷியல் ஸ்மைல் வருதா அப்படிங்கிறது, முகம் பார்த்து சிரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்போம். அப்புறம் அந்த பர்சனல் சோஷியல் மைல்ஸ்டோன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆட்டிசம்க்கு, ஏன்னா ஆட்டிசம் குழந்தைங்க நடப்பாங்க ஓடுவாங்க அதெல்லாம் ஓகே, பட் பர்சனல் சோஷியல் மைல்ஸ்டோன்ஸ் கொஞ்சம் பாதிக்கும். ஸோ அப்போ 6 மந்த்ஸில் ஸ்ட்ரேஞ்சர் ஆன்சைட்டி, புதுசாக வரவங்கள கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட போகாமல் தவிர்க்கிறாங்களா. அப்புறம் 9 மாதங்கிறப்ப அவங்க அம்மா அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேர் 10 மாதம் முடியும் போது பேர் சொல்லி கூப்பிடும்போது திரும்புகிறாங்களா. ஒரு 1 இயரை தாண்டும் பொழுது ஃபியூ வேர்ட்ஸ் சொல்கிறாங்களா. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம பேபிஸ் ஃபாலோ வரப்போ பார்த்துட்டே இருப்போம். சில டைம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வரும். ஒரு 9 மந்த்ஸு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு 1.5 வயசுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா eye-to-eye காண்டாக்ட் இல்லாமல் போகும் சில குழந்தைகளுக்கு. நான் இது நேரடியாக பார்த்துருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் யூசேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ மதர்ஸ் வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்காக மொபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிவி ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கும். அவங்க ஹியூமன் இன்ட்ராக்ஷனே இல்லாமல் அவன் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. அவங்களே ஓன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ என்விரான்மெண்ட்டோட மிங்கிள் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீவியேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி நீங்கள் ஏதாவது மொபைல் யூசேஜ் பண்ணுறீங்களா, ஸ்க்ரீன் டைம் அதிகம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்கள அதிலேருந்து டோட்டலாக வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்கள நம்ம மீட்டு கொண்டு வர முடியும். நிறைய பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் ஃபேமிலிஸாக இருப்பாங்க. ஃபாதர் அண்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஐடி ஜாப்ல இருப்பாங்க. குழந்தைய தனியா ஒரு டேப் கொடுத்து ஒரு ரைம்ஸ் போட்டு விட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி அப்ராட்ல நியூக்ளியர் ஃபேமிலியில இருந்தவங்க அதுக்கப்புறம் இதை ஆட்டிசம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்க வருவாங்க. ஸோ இது இந்த குழந்தைங்க முடிஞ்ச அளவுக்கு ஜாயின்ட் ஃபேமிலியில கிராண்ட் பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன்ல இருக்கிறது பெட்டரா இருக்கும். ஒரு பாட்டி இடுப்புல வச்சுட்டு ஒரு நிலாவை காமிச்சு சோறு விட்டுறதோ, நாய் எப்படி சத்தம் போடுது, காக்கா எப்படி சொல்றது, காக்கா வட பாட்டி வடை சுட்ட கதை, காக்கா எடுத்துட்டு போன கதை, இந்த மாதிரி சொல்லி ஸ்டோரி சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது ரொம்ப அந்த குழந்தைங்களோட வொக்காபுலரி லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். என்விரான்மெண்ட்டோட அவங்க மிங்கிள் ஆவாங்க. அதை விட்டுட்டு நம்ம இந்த ஐபேட்லேயும் டேப்ஸில் வந்து ரைம் சப்போர்ட் விட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுனா டெஃபினட்டாக அவங்க அந்த வேர்ச்சுவல் வேர்ல்டு தான் ரியல் வேர்ல்டுன்னு நினச்சிட்டு வளருவாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்தோம்னாவே இந்த ஆட்டிசம் மாதிரி கண்டிஷன்ஸை நம்ம எவ்வளவோ ப்ரிவென்ட் பண்ணலாங்க.
0: டாக்டர், இந்த ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க ரெகுலராக அவங்களோட ஸ்கூல் ரொட்டீனை ஃபாலோ பண்ண முடியுமா? ரெகுலர் ஸ்கூல் அவங்களுக்கு சூட் ஆகுமா?
3: எஸ், அவங்க ரெகுலர் ஸ்கூல்ஸை அட்டன் பண்ண முடியும். ரைட் டு எஜுகேஷன் 2009 அண்ட் ரைட் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 படி தெர் ஷுட் பி இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அவங்க அட்மிஷனை டினை பண்ண முடியாது. அவங்க ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூ அவர்ஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணாலும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ஆர் எஜுகேட்டர்ஸ் அவங்களுக்கு 1-on-1 எஜுகேஷன் கொடுப்பாங்க. இப்படி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க பழகும்போது அவங்களுக்கு இன்னுமே நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. அண்ட் சிபிஎஸ்சி அவங்களுக்கு நிறைய கன்செஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸாம் டைம் அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. அண்டு எழுத முடியாதவங்களுக்கு ஸ்க்ரைப் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எழுதுறதுக்கு உதவியாளரை நியமிப்பாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். மியூசிக்கா, பெயிண்டிங்கா, ஹோம் சயின்ஸஸா, அக்ரிகல்ச்சரா, இந்த மாதிரி அவங்களால முடிகிற சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணி படிக்கலாம்.
0: ஓகே டாக்டர், இப்போ இதை நம்ம ரொம்ப முன்கூட்டியே சின்ன வயசுலேயே கண்டுபிடிக்கிறதுனால என்ன விஷயங்களை மாற்ற முடியும் இதில்?
3: ஏர்லியாக கண்டுபிடிச்சா அவங்க ஃப்யூச்சரே பெட்டராக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் தான் பிரெயின் செல்ஸோட நெட்ஒர்க்கிங் ஃபார்ம் ஆகுறதுனால அந்த டைமில் நம்ம தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும், ஈஸியாக அவங்க கேட்சப் பண்ணிக்குவாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ரெகுலர் ஸ்கூல்ஸே நிறைய குழந்தைங்க அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பிரெயின் செல்ஸ்க்கு இடையே கனெக்ஷன்ஸ், சினாப்சிஸ் ஃபார்மேஷன் சொன்னோம் இல்லையா, அது முதல் 2 வருஷம் ஆக்டிவாக என்ன

0: ஸ்டிமுலேஷன் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நெட்ஒர்க்கிங் எல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மூணாவது வயசுலேருந்து என்ன நடக்கும்னா ப்ரூனிங்னு ஒன்று நடக்கும். எந்த நம்ம கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோமோ அது மட்டும் மெயின்டைன் ஆகிட்டு எதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறோமோ அது சுருங்கிடும். ஸோ இதனால தான் நம்ம ஆட்டிசத்தை ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டு நம்ம மறுபடியும் ட்ரைனிங் அண்ட் ஸ்டிமுலேஷன் கொடுத்தோம்னா அந்த ஒரு சில மைல்ஸ்டோன்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் அந்த காலகட்டத்தில் வந்து மதர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணி மகிழ்ச்சியாக அந்த குழந்தைய பெற்றெடுத்து மகிழ்ச்சியாக பால் ஊட்டி வருடி கொடுத்து பேச்சு கொடுத்து வளர்த்தும் போது அந்த குழந்தையோட மனவளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும்.
1: சூப்பர் டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க.
2: தேங்க்யூ வெரி மச்.
1: ஓகே, இதுவரைக்கும் நாம கேட்டு இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பிறந்த குழந்தைகளோட பராமரிப்பு பத்தியும் குழந்தைகளோட வளர்ச்சி பத்தியும் நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகும், மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். நன்றி நேர்களே.

0: இலங்கேஸ்வரன் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடின பாட்டு கேட்டோம். இசை எம் எஸ்
1: விஸ்வநாதன். இசையோடு என்றும் நீங்கள்.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: மழை என்பது மனித வாழ்வின் மூலதனம். ஆனால் பருவமழையின் குறைபாடுகள், வெப்பமான காலநிலை மாற்றங்கள் மற்றும் நீர்வள பற்றாக்குறைகள் உலகம் முழுவதும் கவலைக்குரியதாக இருக்கின்றன. இந்த நிலையில் அறிவியலின் வழிகாட்டுதலால் உருவான மேக விதைப்பானது நாம் எதிர்கொள்ளும் வறட்சி, விவசாய பாதிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமைகின்றது. செயற்கை மழை என்பது இயற்கைக்கு நிகராக மேகங்களில் சில்வர் அயோடைடு, உலர்பனி போன்ற வேதிப்பொருட்களை விமானங்கள் அல்லது தரை ஜெனரேட்டர்கள் மூலமாக தெளிக்கும்போது மேகங்களில் உள்ள நீராவி சிதைந்து மழைத்துளிகள் உருவாகின்றன. இது இயற்கை மழை உருவாகும் முறையையே துரிதப்படுத்தி செயற்கையாக மழை பெய்யச் செய்கின்றது. மேக விதைப்பின் சிறப்பம்சங்கள் என்பது நீரின்றி தவிக்கும் நிலப்பரப்புகளில் செயற்கை மழை மூலம் நீர்வளங்களை அதிகரிக்க முடிகிறது. குடிநீர் தேவைகளும் விவசாய தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. பருவமழை தவறுவதால் பாதிக்கப்படும் விவசாய நிலங்களில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் பயிர்களுக்கு தேவையான நீரை வழங்கி உற்பத்தியை மேம்படுத்துகிறது. சில சூழ்நிலைகளில் மேக விதைப்பு என்கின்ற இந்த நிகழ்வு தோல்வியடைவதும் உண்டு.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் யோக கலை எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்துருக்கிறீங்க. அந்த வரிசையை அப்படி லைனாக பிடிச்சிருவோமா? சிறுமுகையிலிருந்து சோமு, கலைவாணி, கணேஷ் கணேஷ்மூர்த்தி அவர் சொல்லியிருக்கிறாரு. பிரமிளா சென்னையிலிருந்து, சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி, அன்புராணி சென்னை, மகேஸ்வரி கனகராஜ், இந்து மல்லீஸ்வரன், அபி மூக்குனூர் சாமுண்டிபுரம், பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா மூக்குனூர்லேருந்து. அவர்களை தொடர்ந்து வேற யாரு? கணக்கம்பாளையத்திலிருந்து பாலசுப்ரமணியம், கல்பனா, மகேஸ்வரன், கிருத்திகா, பிரணவ், வல்லிநகரம், மகாதேவன், மல்லிகா, மந்திராச்சலம், பிரியங்கா, தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி, கவுண்டம்பாளையம் லாவண்யா, பார்வதி கணபதியிலிருந்து, மல்லே கவுண்டன்பாளையத்திலிருந்து விமலா வேணுகோபால், பூபனா, வி ஐயனார் முதுகுடி, செந்தில்குமார் தாராபுரம், ரமணி முதலிப்புதூர்லிருந்து சுதாகர் ஜீவா, ரகுராமன் முல்லைநகர், சண்முக சுந்தரம் விநாயகபுரம், வி பிரபு ராஜபாளையம், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், எஸ் என் ரமேஷ், அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன், பீடம்பள்ளி வாசுதேவன், அந்தோனிராஜ் சென்னை, மனோ கிருஷ் ரெட்ஃபீல்ட்ஸ், வீரதுரை அரியலூர்லிருந்து, ஏ கே பிரகாசம், ஞானாம்பிகை போகம்பட்டி, ஜெயபால் ஈச்சனாரி, விஸ்வம் அறந்தாங்கி, நெல்லிமேடு பூங்குழலி நாகராஜ சோழன், காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், தொட்டாம்பாளையத்திலிருந்து திவ்யபாரதி, கலைவானன் ஹர்ஷா, துரைசாமி ஜமீன் ஊத்துக்குழி, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், ராயப்பன் ரெஜி, ஜெஃப்ரி ரீனா, கே ஜி சாவடி,

செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர், மூக்குனூர்ல இருந்து பதில் சொல்லியிருக்காங்க. பாண்டியநகர், ரங்கராஜ், வீரேஸ்வரி, சுரேஷ், வான்மதி, நாகராஜ், சித்ரா, பட்டுக்கோட்டை, ராபர்ட் திரவியம், வரதராஜ், கீதா, பிரதிக்ஷனா, குமார், குமரன், சண்முகநகர், மூக்கனூர், சிங்கானலூர், ஜெயலட்சுமி, சண்முகானந்தம், கஞ்சம்பட்டி, குஹன், சிந்து, கோத்தகிரி, பிரதீஷ், ஆரூஷ் பாலக்காடிலிருந்து கூட, பத்மேஷ், பிரீதா, பிரியா, பிரபா இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட பதிலையும் சொல்லியிருக்கிறாங்க. பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்துப்பட்டியிலிருந்து மனவை, சந்திரசேகர், தேவகிருஷ்ணா கோவை, தொளசம்பட்டியிலிருந்து சுதாகர், மனோகர் பழனி, சண்முக சுந்தரம், ரமணி முதலி புதூர், கண்ணையன், ராமசாமி, கஞ்சம்பட்டி, வியநிலங்கோ, சாமிச்செட்டிப்பாளையம், ஜெகநாதன், பூளக்காட்டுப்பாளையம், நங்கவள்ளி, ராஜாராம், மூக்கனூர், சண்முகநகர், சிவகுமார், மலர்குடி, சபரிபிரியா, சரோஜினி, ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது. இன்னும் நிறைய நேர்கள் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க, யாரு அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஆள பிறந்தவன் படத்திற்காக கேட்டோம் இந்த பாட்டு. கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா. இன்னைக்கான கேள்விக்கு நிறைய நேர்கள் சரியா பதில் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில மணக்கடவு, கார்த்திக், கீதாஞ்சலி, ஸ்ரீனிகா, அத்விக், சேலம் இரும்பாலை வெங்கடேஷ், மேனகா விஜயகுமார், ரோஹித் நிரஞ்சன் மடத்துக்குளம், கோவை தேவராயபுரத்திலிருந்து ராஜா, பெலபம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி சீபு, சோமஸ்கந்தமூர்த்தி, குஹன் நஞ்சுண்டாபுரம், சிவானந்தா காலனி எஸ் பழனி, ஒண்டிப்புதூர்லிருந்து ரங்கசாமி, பாண்டியன் நகர் சிவசங்கர், இந்திராணி, பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து சரசு, பாலசுப்ரமணியம், தாசர்பட்டி, சுதீஷ், கோத்தகிரி, ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மணிநகரம், மதுரை, காளிப்பாளையம், திருப்பூர் பகுதியிலிருந்து வைத்தீஸ்வரன், சாந்தி, நந்தினி, குணசேகரன், பணப்பள்ளி ஆனகட்டியிலிருந்து திருப்பூர் கணபதிபாளையம், யசோதா கோவிந்தராஜ், தொட்டாம்பாளையத்திலிருந்து ரவி செல்வி, குருவாயூரப்பன் நகர் பிரபஞ்சன், யஷ்வந்த், பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு, பூபாலன், பூபால், கண்ணம்பாளையம் பிரிவு பள்ளபாளையம், திருப்பூர் இளங்கோ நகர்லிருந்து அம்பிகாதேவி, சண்முக சுந்தரம் வாழ்த்துக்களோடு நினைச்சிருக்காங்க. சின்னவதம்பச்சேரி ஈஸ்வரி, பரமசிவம், செல்வலட்சுமி, ராஜவீதியிலிருந்து உமா கணேஷ், சிறுமுகையிலிருந்து தென் பொன்முடியிலிருந்து தேனா மணிகண்டன், செலக்கரிச்சல் தர்ஷனா ஹரிஹரசுதன், ஜனார்த்தனன், பவித்ரா, ஸ்ரீ வைஷ்ணவி, சைந்தவி, தாசபகவுண்டன்புதூர், சென்னிமலை, மேலப்பாளையத்திலிருந்து கல்யாணி, ஹோப் காலேஜ், பிரணயாகுகன், கனியூர், அண்ணாதுரை, ராமகிருஷ்ணன், ராஜா, புனிதா திருப்பூர் நஜப்பா நகர்லிருந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய நேயர்கள் சரியான பதிலை கொடுத்திருக்காங்க. நேயர்களே, நிலையத்தில் நேரம் 7:55. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் பாரதிய வித்யாபவன் வளாகத்தில் இன்று மாலை 6:30 உத்தவ கீதை பற்றிய சொற்பொழிவு நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருது. இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் இங்கே கிடைக்குது. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்பட்டு வருது. பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு, செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு, மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கும், அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருது. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இதை பத்தின விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பள்ளியின் தலைமை ஆசிரியரை அணுகலாம். கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் அணுகலாம்.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: காலையில சூரியன் கிட்ட இருந்து நமக்கு வந்து வெப்பம் வந்து வருது. அந்த வெப்பம் வந்து பூமியில வந்து பட்டு திரும்ப வந்து அண்டத்தை தாண்டி ஸ்பேஸுக்கு போயிடுச்சுன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை.
1: எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: வாட்ஸ்அப்ல பார்த்தோம், அதே மாதிரி ஃபேஸ்புக்லயும் நிறைய நேயர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. பிரகாஷ் சொல்லியிருக்கிறாரு, அவரை தாண்டி நிறைய பேர் சரண் குணா இவங்க பதில் கொடுத்துருக்காங்க. அலிநகரம் மகாதேவன், நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கொடுத்த அதே நேயர்கள் ஃபேஸ்புக்லயும் பதில் சொல்லியிருக்கிறீங்க. விஜயகுமார் பதில் சொல்லியிருக்காங்க, சோமசுந்தர பிரபு, மகாலிங்கம், ரங்கசாமி, ஜெய மனோகரன், கல்யாணி, லோகேஸ்வரன் இவங்க எல்லாருமே வந்து, ராதாகிருஷ்ணன் இவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. இந்து பிரியா சரியான பதிலை ஃபேஸ்புக்கின் வழியாக கொடுத்துருக்குறாங்க. மணி பூக்கடை, மல்லிகா மந்திராச்சலம், கோவிந்தராஜ் சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. சுவாமிநாதன், கனகரத்னம் கனகு அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் சரியான பதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்கே, என்ன பதில் அப்படின்னா 2016 தான் யுனெஸ்கோ யோக கலையை வந்து

ஒரு கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இணைச்சிருக்கு. 2016 சேர்க்கப்பட்டுச்சு. 11வது இது யுனெஸ்கோவின் 11வது கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தாங்க. யோகாவை இந்த பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு இந்தியாவின் ஃபஸ்ட்டு முன்மொழிஞ்சாங்க. அந்த குழுவில் இருந்த 24 நாடுகளும் அதை ஆதரிச்சது. இந்த பட்டியலில் இடம் பிடித்த இந்தியாவின் 13வது கலை யோக கலையாகும். ஆல்ரெடி வந்து 12 கலைகள் சேர்த்தப்பட்டுச்சு, 13வது யோக கலையும் சேர்த்தது. கூட்டியாட்டம், வேத மந்திரங்கள் ஓதர்து, சாவ் நடனம், இதெல்லாமே வந்து நம்மளுடைய ஹெரிட்டேஜ் இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய அங்கீகாரம் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் உடற்பயிற்சியாக மட்டும் யோகக்கலை இல்லாமல் உடல், மனம், ஆன்மாவை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை அப்படிங்கிறத ஒரு மையமாக வச்சு இது மனித நேயத்தில் ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறதையும் யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருக்கு. இது வந்து எந்த பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் வந்து தொன்று தொட்டு பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக இது கொண்டு வந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதுனாலையும் இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதற்கு சரியான பதில் 2016. இன்னைக்கு நிகழ்ச்சியில் சரியான பதில் சொன்ன நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை இணைந்திருந்தது ஆர்ஜே மீஸ்ரீ. தொடர்வது 8 செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கண்டினியூ பண்ணலாமா? ஆர்ஜே சாரு கேசினி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர் காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கத்தே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02.
2: ஆகாஷ்வாணி. தகைசால் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள்.
3: தோன்றின் புகழொடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறது வான்புகழ் தந்த வள்ளுவம். இவ்வுலகில் தோன்றியவர்கள் புகழ்பட வாழ்வதற்கான பல நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதே பொய்யில் புலவர் வலியுறுத்துவது. இந்திய திருநாடு பல்வேறு தலைவர்களையும் அறிஞர்களையும் இவ்வுலகிற்கு கொடையாக தந்துள்ளது. உலக அரங்கில் இந்திய திருநாட்டின் பெருமைகளை பறைசாற்றும் பலருள் ஒப்பாரும் மிக்காரும் மற்ற ஒருவர் குருதேவ் என அறியப்படும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இன்று 7 மே கவிஞர், அறிஞர், கல்வியாளர், ஓவியர், இசையமைப்பாளர், இயற்கை நேசர் என பன்முகம் கொண்ட விஸ்வகுரு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த நாள். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1861ஆம் ஆண்டு 7 மே வங்காளத்தின் கல்கத்தா நகரில் தேவேந்திரநாத் தாகூர், சாரதா தேவி தம்பதியினருக்கு மகனாக

பிறந்தார். கல்வி மற்றும் பொருளாதார நிலையில் சிறந்து விளங்கிய குடும்பத்தில் பிறந்த தாகூர் அவர்கள் முறையான பள்ளிக்கல்வியில் பெரிதும் நாட்டம் இல்லாதவராக இருந்தார். தனியாக ஆசிரியர்களை நியமித்து வானியல், கணிதம், அறிவியல், சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்றவற்றை பயின்றார். தனது 8வது வயதிலேயே கவிதை மற்றும் நாடகம் எழுதும் ஆற்றல் கொண்டிருந்தார். தன்னுடைய 16வது வயதில் பானு சிம்ஹா என்கிற புனைப்பெயரில் தனது முதல் கவிதை நூலினை வெளியிட்டார். சட்டக்கல்வி பயிலும் நோக்கில் லண்டனுக்கு சென்றார். லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் சேர்ந்து சட்டம் பயின்றார். ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த், ஷெல்லி, கோதே, கீட்ஸ் ஆகியோரின் எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். சட்டப்படிப்பினை முழுமையாக முடிக்காமலேயே இந்தியா திரும்பினார். வால்மீகி பிரபிதா என்கிற தனது முதல் நாடகத்தை 1881 ஆண்டு தனது 20ஆம் வயதில் எழுதினார். ராஜா ஓ ராணி, விசர்ஜன் போன்ற இவரது நாடகங்கள் மிகவும் புகழ்பெற்றவை. கவிதைகள், நாடகங்கள் மட்டுமின்றி சிறுகதைகளும் எழுதும் திறன்மிக்கவர் தாகூர். வங்க மொழியில் தாகூர் எழுதிய கல் பகுச்சா என்ற 80 சிறுகதைகளுடைய தொகுப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 1901 ஆண்டு வெளியிடப்பட்ட நை வேதியா, 1906 ஆண்டு வெளியிடப்பட்ட கேயா, ரவீந்திர சங்கீத் என்றழைக்கப்படும் தாகூரின் 2230 பாடல்களின் தொகுப்பு போன்றவை சிறந்த படைப்புகளாக இன்றளவும் போற்றப்படுகின்றன. சங்கீத கல்பதரு என்ற இசை நூலில் இந்திய ஆன்மீகத்தின் கலங்கரை விளக்கமாய் திகழும் சுவாமி விவேகானந்தர் கவிகுரு தாகூரின் பாடல்களையும் தொகுத்துள்ளார். தாகூர் தனது சிறந்த நண்பரான விவேகானந்தருக்கு மெட்டமைத்து பாடல்களை பாடும் பயிற்சியை தந்துள்ளார் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். தாகூர் அவர்களின் எழுத்தாற்றலுக்கும் இந்திய இலக்கிய தரத்திற்கும் மணிமகுடம் வைத்தார்போல் கீதாஞ்சலி என்கிற தாகூர் அவர்கள் எழுதிய பாடல்களின் தொகுப்பிற்கு 1913 ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. வங்க மொழியில் எழுதப்பட்ட கீதாஞ்சலி 157 பாடல்களை கொண்ட முதல் பதிப்பாக 1910 ஆண்டு வெளியிடப்பட்டது. கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பு 1912 ஆண்டு இந்தியன் சொசைட்டி ஆஃப் லண்டன் என்னும் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. தாகூர் அவர்களே வங்க மொழி கீதாஞ்சலியை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தார். WB Yeats என்பவரின் உதவியோடு கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை மேலும் மெருகேற்றினார் தாகூர். நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர், முதல் ஆசியர், முதல் ஐரோப்பியர் அல்லாத ஒருவர் என பல்வேறு பெருமைகளை இந்தியாவிற்கும் தாகூருக்கும் கொணர்ந்து சேர்த்தது கீதாஞ்சலி என்றால் மிகையல்ல. கீழை நாடுகளின் பாரம்பரியத்தினையும் ஆன்மீக சிந்தனைகளையும் மேலை நாடுகளின் அறிவியல் சிந்தனைகளோடு இணைத்து தனது எழுத்துக்களை வடிவமைத்தவர் தாகூர். அறிவியலும் ஆன்மீகமும் ஒரு சேர இணைந்து செயல்படும் போது கிடைக்கப்பெறும் நன்மை அளவிடக்கரியது. நில எல்லைகளின் அடிப்படையில் மட்டுமின்றி தனி மனிதனின் மனங்களிலும் ஆத்மார்த்தமான ஒற்றுமை ஏற்பட வேண்டும். இந்திய ஒற்றுமை என்பது இந்திய மனங்களின் ஒற்றுமை என்பதை வலியுறுத்தியவர் தாகூர். வங்க பிரிவினை சமயத்தில் பொன்னான வங்காளம் என பொருள் தரும்படியான அமர் சோனா பங்களா என்ற பாடலை மக்களை ஒன்றுபடுத்தும் நோக்கில் எழுதினார் தாகூர். பின்னாளில் 1971 ஆண்டு வங்கதேசம் என்ற தனி நாடு உருவான போது அமர் சோனா பங்களா என்ற பாடல் வங்காளதேசத்தின் தேசிய கீதமாக ஆனது. அது மட்டுமின்றி இந்திய நாட்டின் பல்வகை வேறுபாடுகளையும் வேறுபாட்டில் நிலவும் ஒற்றுமையினையும் முன்னிலைப்படுத்தி ஜனகணமன என தொடங்கும் பாடலை எழுதினார் தாகூர் அவர்கள். ஜனகணமன பாடலை கல்கத்தாவில் 1911 ஆண்டு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடினார். தாகூர் எழுதிய ஜனகணமன பாடல் இந்திய அரசியல் நிர்ணய சபையினால் 1950 ஆண்டு ஜனவரி 24 அன்று இந்தியாவின் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியா, பங்களாதேஷ் என இரு நாட்டு தேசிய கீதங்களையும் தந்த பெருமை ரவீந்திரநாத் தாகூரையே சேரும். சிறு வயதில் முறையான பள்ளிக்கல்வியில் நாட்டமற்றிருந்த தாகூர் அவர்கள் கல்வியை பற்றி 1750 பக்கங்களில் சுமார் 130 கட்டுரைகளை எழுதும் அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்டார். கல்கத்தாவிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போல்பூரில் 1901 ஆண்டு சாந்திநிகேதன் என்ற கல்வி நிறுவனத்தை தொடங்கினார் தாகூர். சாந்திநிகேதன் இயற்கையான சூழலில் அமைந்த கல்வி நிறுவனமாகும். மழலையர் பள்ளி முதல் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வரை சாந்திநிகேதனில் அமைந்திருந்தது. மாணவர்களின் சுய ஆர்வங்களின் அடிப்படையில் கற்றல் நிகழ்ந்தது. தங்கி பயிலும் பள்ளிகளில்தான் மாணவர்கள் நிறைவாக கற்க முடியும் என்பதை தாகூர் என்றும் வலியுறுத்தினார். கல்வி இயற்கையின் வழியே நடைபெற வேண்டும். கருத்துக்களை திணிப்பதாக அமையக்கூடாது.
மாணவர்களின் அறிவு நிலையிலும் சிந்தனை முறையிலும் நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வருவது

0: தாக கல்வி அமைய வேண்டும். கல்வியானது சுதந்திரம், எண்ணங்களின் தூய்மை, பொது உடைமை ஆகிய தத்துவங்களை உள்ளடக்கியதாகவும், உடல், அறிவு, ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிகளை உள்ளடக்கியதாகவும், நல் உலகினை விரும்பும் முழுமையான வளர்ச்சியினை நோக்கியதாகவும் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டினில் சாந்தி நிகேதனை உருவாக்கினார் தாகூர். ஒரு ஆசிரியர் தானும் கற்றுக்கொண்டே இருந்தாலன்றி அவரால் உண்மையாக கற்பிக்க முடியாது என்பதை உணர்ந்து ஆசிரியர் கல்வியையும் வடிவமைத்தவர் தாகூர். சாந்தி நிகேதன் பள்ளியானது 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக மேம்பட்டது. இயற்கையை கடவுளாக எண்ணியவர் தாகூர். இயற்கையான சூழலில் கல்வி அமைவதில் விருப்பம் கொண்டவர் தாகூர். காடுகளையும் இயற்கை சமநிலையையும் பாதுகாக்கும் நோக்கில் வன மகா உற்சவம் எனப்படும் காடுகளின் திருவிழாவில் பேரார்வம் கொண்டு இயற்கையை பேணினார். 2000 இசைப்பாடல்கள், 1000 கவிதைகள், ஏறக்குறைய 20 நாடகங்கள், 8 நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள் பல என இலக்கியத்தின் பல்வேறு வடிவங்களிலும் நூல்களை எழுதியுள்ளார் தாகூர். அவற்றுடன் படைப்பாற்றல் மிக்க சுமார் 3000 ஓவிய படைப்புகள், பயணக் கட்டுரைகள், ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றையும் இணைத்து கொண்டால் தாகூரின் ஆளுமையின் பேருருவை காண இயலும். 1940 அவரது இலக்கிய பணிகளை கருத்தில் கொண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இலக்கிய முனைவர் பட்டம் அளித்து சிறப்பித்தது. 1901 தாகூர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சாந்தி நிகேதன் கல்வி நிறுவனம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது. தாகூரால் 1921 உருவாக்கப்பட்ட விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் 1951 இந்திய அரசினால் மத்திய பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. தாகூரின் கடிதங்கள் இந்திய அரசின் சாகித்ய அகாடமியால் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்திய அரசானது 1952 மற்றும் 2011 தாகூர் அவர்களின் உருவப்படம் பொதிந்த அஞ்சல் தலைகளை வெளியிட்டு தாகூர் அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. இத்தனை பெருமைகளையும் தன்னகத்தே கொண்ட ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1941 ஆகஸ்ட் 7 இவ்வுலக வாழ்வை நீத்தார். இந்தியாவிற்கு முதல் நோபல் பரிசனை பெற்றுத்தந்த தாகூரின் கீதாஞ்சலியின் 35வது பாடல் இப்படியாக இருக்கிறது. எங்கே மனம் அச்சமற்று இருக்கிறதோ, தலை நிமிர்ந்து இருக்கிறதோ, எங்கே அறிவு உரிமையுடன் இருக்கிறதோ, எங்கே உலகம் பிளவுபடாது இருக்கிறதோ, எங்கே உண்மையின் ஆழத்திலிருந்து சொற்கள் பிறக்கின்றனவோ, எங்கே சலியாத உழைப்பு நீளுகிறதோ, எங்கே பகுத்தறிவு என்னும் தெளிந்த ஓடை வற்றி போகாமல் இருக்கின்றதோ, எங்கே என்றும் விரிந்து நோக்கும் எண்ணத்திலும் செயலிலும் மனதை நீ முன்னின்று அழைத்துச் செல்கிறாயோ, அங்கே அந்த உரிமையுள்ள இன்ப உலகத்தில் என் நாடு விழிப்புறுக. தாகூரின் பிறந்த நாளன்று அவரது வழியில் நாமும் விழிப்புறுவோம். அவ்வாறே நம் நாடும் உலகமும் விழிப்புறட்டும்.
1: இதுவரை தகைசால் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

ஆனந்தம் படத்துல இருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்புல யுகபாரதி வரிகள்ல பி உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடின பாடல் கேட்டோம். நேயர்களே, இன்று மதியம் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி கதை உடுக்கடி பாட்டு கேட்கலாம். இன்றிரவு 7:25க்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துகள் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அதில் செய்ய கேட்கலாம்.

இந்த பாட்டு கேட்டோம் ஜெய் பீம் படத்துக்காக, இசை ஷான் ரோல்டன். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. நம்ம நாட்டில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதமான ஜனகனமன, இப்போ நம்ம தேசிய கீதம் பாடும்போது எந்த அந்தஸ்து கொடுக்குறோமோ அதற்கு இணையான அந்தஸ்து தேசிய பாடலுக்கான வந்தே மாதரத்திற்கும் கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்குது. மேற்கு வங்காள ஒரு கவிஞர், இதை நம்ம நிறைய பேசியிருக்கோம், 150 வருஷம் ஆச்சு இந்த வந்தே மாதரம் எழுதப்பட்டு, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களால் எழுதப்பட்டது 1975-ல் அப்படின்னு. இந்த 150 வருஷம் நிறைவடைந்ததை குறிக்கிற வகையில் சில சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்துச்சு. இதை தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அரசு மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம் இசைக்கப்படுறதுக்கு முன்னாடி வந்தே மாதரம் பாட்டு கட்டாயமாக இசைக்கப்படணும் அப்படின்னு பிப்ரவரியில் மத்திய அரசு உத்தரவிட்டிருந்துச்சு. இந்த நிலையில் நேற்று முன்தினம் முதல் நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒப்புதலும் அளிக்கப்பட்டிருக்குது. அதன்படி தேசிய கீதத்தை பாதுகாக்கும் அதே சட்டத்தின் கீழே வந்தே மாதரம் பாடலையும் கொண்டு வரணும், தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டங்கள்ல திருத்தங்கள் செய்ய ஒப்புதலும் அளிக்கப்பட்டிருக்குது. ஜூலை ஆகஸ்ட்ல நடக்கக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடர்ல இந்த திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை நம்ம மீறணும்னா தண்டனைங்கிறதும் இருக்கு. இனிமே வந்தே மாதரம் பாடப்படும் போது அதுக்கு அவமதிப்பு செஞ்சாலோ இல்ல இடையூறு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சாலோ அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக இருந்து அவங்களுக்கு வந்து 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். ஸோ நம்ம நேஷனல் ஆந்தம்க்கு, தேசிய கீதத்திற்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அதே மாதிரி தேசிய பாடலுக்கும் வந்தே மாதரத்திற்கும் இணையான மரியாதை செலுத்த வேண்டும். பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் டி பம் ட

ஆண்டனிதாசன் பாடின பாட்டு காத்து வாக்கில ரெண்டு காதல் படத்துக்காக கேட்டோம். இசை அனிருத். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான தரமான கல்வி இப்போது உங்கள் அருகில். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழே 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருது. இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்குது. பார்வையற்ற குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அரசு நிறுவனம். இந்த பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால தரமான கல்வியும் வழங்கப்பட்டு வருது. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்பட்டு இருக்கு. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகுங்கள். கூடுதல் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம். செவித்திறன் குறைபாடுடைய பிள்ளைகளுக்கான நடுநிலைப்பள்ளி செங்கல்பட்டு கடலூரிலும், உயர்நிலைப்பள்ளி சேலம், காஞ்சிபுரம், நீலகிரி, புதுக்கோட்டையிலும், மேல்நிலைப்பள்ளி தர்மபுரி, தஞ்சாவூர், விருதுநகர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் அமைந்துள்ளன. பார்வைத்திறன் குறைவுடைய மாணவர்களுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் தொடக்கப்பள்ளி சிவகங்கை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரியிலும், நடுநிலைப்பள்ளி சேலம், புதுக்கோட்டை, மதுரையிலும், மேல்நிலைப்பள்ளி திருவள்ளூர், தஞ்சாவூர், திருச்சி மாவட்டங்களிலும் அமைந்துள்ளது. கடுமையாக இயக்கத்திறன் குறைவுடைய மாணவர்களுக்கான அரசு சிறப்பு பள்ளி நடுநிலைப்பள்ளி மதுரையில் அமைந்திருக்கிறது. அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு நிறுவனம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கேட்டுக்கொண்டிருக்கோம் சிறுவாணி சாரல், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: சித் ஸ்ரீராம் பாடின பாட்டு கேட்டோம். சித் ஸ்ரீராம் பாட்ட பாட்டு இமானுடைய இசையில டிக் டிக் டிக் படத்துக்காக. சம்மர் வந்துச்சு அப்படின்னாலே இந்த சம்மர் லீவ்ல நம்ம சின்ன வயசுல இருந்து போகக்கூடிய இடம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருட்காட்சி வருமே அப்படிங்கிறதுக்கு தான் கோயம்புத்தூர்ல வவுசி மைதானத்துல அரசு பொருட்காட்சி நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் தொடங்கியிருக்கு. ஒவ்வொரு வருஷமே கோடை விடுமுறை காலத்துல தமிழக செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் அரசு பொருட்காட்சி நடத்துறது வழக்கம். வழக்கமா காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய சிறைத்துறை மைதானத்துல நடத்தப்படும். இப்ப செம்மொழி பூங்கா அங்க இருக்கிறதுனால இந்த வருஷம் வவுசியில நடத்தப்படுது. ஸோ டேட்ஸ் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமா இது பண்ணல, ஆனாலும் அந்த அரங்குகளுக்கான வேலைகளை அமைக்கிற பணிகள் வந்து இப்ப நடந்துட்டு இருக்குது. கூடிய சீக்கிரமா வவுசி மைதானத்துல அரசு பொருட்காட்சியை எதிர்பார்க்கலாம்.
1: தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா

0: தாராள பிரபு படத்துக்காக பாட்டு கேட்டோம். அனிருத் இசையமைச்சு பாடின பாட்டு.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
3: आपके परिवार के जो बड़े लोग हैं उनके साथ परीक्षा पे चर्चा पढ़ने के लिए कहिए, उसकी चर्चा कीजिए. और कोई मंत्र है तो खास लाइन करके बताइए, देखिए ये पीएम ने ये कहा है तुम पढ़ो.
2: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
0: சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் IRCTC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் வெளியிட்டிருக்க ஒரு செய்தி குறிப்பு என்ன அப்படின்னா, IRCTC சார்பில் கோயம்புத்தூர்லேருந்து விமானம் மூலமாக பல்வேறு சிறப்பு சுற்றுலாக்கள் ஏற்பாடு செய்யப்படும். அதில் ஆன்மீக சுற்றுலா ரொம்ப ஒரு மாதிரி ஃபேமஸ் ஆனது. அதில் பார்த்தோன்னா 12 இரவுகள் 13 பகல் 12 nights and 13 days கொண்ட இந்த பயணம் வர June 15 நடைபெறுது. எங்கெங்கே போகிறாங்கன்னா, பத்ரிநாத், கேதர்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, உத்தர்காசி, ஜோஷிமத், மானாகிராமம், ஹரித்வார், ரிஷிகேஷ், இந்த மாதிரியான இமயமலை தொடரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்மீக புண்ணிய தலங்களை எல்லாத்தையும் பார்க்கறக்கு இந்த ட்ரிப் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. 13 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த ட்ரிப்புக்கு கட்டணம் இருக்குது. இதில் இந்த கட்டணத்தை நம்ம எவ்வளோ அப்படிங்கிறத பே பண்ணோன்னா, விமானத்துக்கு, ஹோட்டல், தங்கக்கூடிய வசதி, வாகனத்தின் மூலமாக அங்கே பக்கத்துலலாம் சுற்றி பார்க்கறதுக்கு, காலையில் மத்தியானம் நைட்டுன்னு சாப்பாடு எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும். இதை பற்றின விவரங்கள் வந்து வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோவை அரசு மருத்துவமனைக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய IRCTC அலுவலகத்தில் நம்ம நேரில் போய் தொடர்பு கொள்ளலாம். இல்லை அப்படின்னா 9003140655 9000 3115 இந்த நம்பரை நாம் தொடர்பு கொள்ளலாம்.

0: கேட்ட பாட்டு விஸ்வாசம் படத்திற்காக ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடினது. இசை டி இமான்.
1: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு கேட்கலாம். மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில நச்சின 4 மனித வள மேம்பாட்டு மேலாளர் MS மணிவண்ணன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. நேர்களே, இவ்வளவு நேரம் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருந்தோம், தகவல்களும் நல்ல நல்ல பாடல்களும் கேட்டோம். நிறைய நேயர்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சது, பாடல்கள் எல்லாம் ரெகுலர் ப்ரோக்ராம்ஸ் எப்போ வரும், எல்லா பாட்டும் நம்ம எப்போ கேட்கலாம் அப்படிங்கறது எல்லாருமே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எலெக்ஷன் கமிஷன்ல மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் ரிவோக் பண்ணிட்டாங்க, இல்லை அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் ரெகுலர் ப்ரோக்ராம்ஸும் எல்லா பாடல்களுமே வந்து நம்ம கொடுக்க முடியும். அதுதான் ஒரு ரூல். அதனால கட்டாயமா அவங்க அதை ரிவோக் பண்ண உடனே எல்லா பாடல்களும் ஆஸ் யூஷுவல் நிகழ்ச்சிகள் எல்லாமே வரும். அதுவரைக்கும் நேயர்கள் பொறுமையோடு காத்திருக்குமாறு கேட்டுக்கிறோம். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது RJ மேஸ்ரீ. 10 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து கேம் ஷோ விளையாடுறதுக்காக சாரு காத்திருக்கும்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பாகிஸ்தானில் தீவிரவாத செயல்களுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் முதலாம் ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினரின் துணிச்சலுக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் சந்தனமரம் வெட்டி கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தெருநாய் கடித்து காயமடைந்த 7 சிறுவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சைக்கிள் போட்டியின் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வீர் ஷெகான் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02 35 நொடி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேயர்களே, இப்பொழுது NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

बाजार में पुस्तकों की एक दुकान थी। वहां दोनों रुक गए।

நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: காலையில சூரியன் கிட்ட இருந்து நமக்கு வந்து வெப்பம் வந்து வருது. அந்த வெப்பம் வந்து பூமியில வந்து பட்டு திரும்ப வந்து அந்த அண்டத்தை தாண்டி ஸ்பேஸுக்கு போயிடுச்சுன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை.

10:41 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். பதில நான் சொல்லிடுவேன், ரெண்டு கேள்வி நீங்க சொல்லணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. புத்தகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுல வந்து யார் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நாகமணி நம் அறிவை வளர்க்கும் பொக்கிஷம், மாணவர்கள் சுமையாக கருதுவது. அப்படியா, நிறைய பேருக்கு படிச்சு ரொம்ப பிடிச்சுதானே படிக்கிறாங்க புத்தகம்லாம் இல்லைங்களா. அடுத்தது விஸ்வம், பாதி விலைக்கு கொடுத்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க, அது என்ன என்னங்க இது, இப்படியெல்லாம் கேள்வி, படிக்க படிக்க இன்பம் தருவது எது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நூலகத்தில் இருப்பான் அவன் யார், பள்ளிக்கூடத்தில் இருப்பான் அவன் யார் அப்படின்னு தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் நினைச்சிருக்காங்க, சூப்பராக அனுப்பியிருக்காங்க. எனக்கு நண்பன் உங்களுக்கு உலகம் போற்றும் பெரிய, நானே வந்து பதில சொல்லிட்டேன், அந்த பதிலோட சேர்த்து கேள்வி சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க ஹைலைட். அன்புராணி சென்னையிலிருந்து, படிப்பது எது, பள்ளிக்கு எடுத்து செல்வது எதுன்னு குணசேகரன் பணப்பள்ளி ஆணைக்கட்டிலிருந்து, வரலாற்றை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள உதவுவது எது, அதாவது நம்ம படிச்சுக்கிட்டே இருப்பள்ளையோ குடிஞ்சத்தில் நிமிராம அப்படி படிக்கிறது எது அப்படின்னு வந்து சூப்பராக அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்ததா அறிவை வளர்ப்பது எது, கவிஞர்களின் கைவண்ணம் எது அப்படின்னு இருக்காங்க. யாரு அப்படின்னா குமார் இடுக்கி மாவட்டத்திலிருந்து. அறிவை வளர்க்க என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ணணும், படிக்கணும், படிக்கிறதுக்கு என்ன வேணும், புத்தகம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அணைஞ்சிருக்காங்க அவினாஷ் ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம். அறிவு வளர உதவுவது எது, பள்ளியில் படிப்பது எதுன்னு கஞ்சம்பள்ளி சண்முகானந்தம். படித்தால் அறிவு வளர்வது எது, என்ன என்ன புரியலையே, எது படித்தால் அறிவு வளர்வது எது அப்படிங்கிற மாதிரியா, இல்லை படித்தால் அலறுவது எது அப்படிங்கிற என்னென்னமோ வளருதே அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி அனுப்பிச்சிருக்கீங்க. கொஞ்சம் தெளிவாக அனுப்பிச்சிங்கன்னா நம்ம சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கு இல்லைங்களா. அடுத்தது வந்து 1000 நண்பர்களை காட்டிலும் நல்ல நண்பனாம் இவன், 1000 வார்த்தைகளின் அங்கமாம் இவன், யார் அவன், அஸ்மத் ஃபாத்திமா ஒட்டன்சத்திரத்துலேருந்து சூப்பராக வந்து கேள்வி வந்து அனுப்பிச்சிருக்காங்க. சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன், அறிவாளிகளின் ஒரே ஆயுதம் நான் யார், மாணவர்களின் முதுகில் பல்லக்காக வருபவன் யார் அப்படின்னு இருக்காங்க. பேகுக்குள்ள புக் இருக்கு, நீங்க அப்படி வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. குகன் சிந்து, பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பான், பல அறிவுகள் கொண்டவன் அவன் யார், பக்கம் பக்கமா இருக்கும் ஆனால் படுக்காது அது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, பக்கம் பக்கமாக இருக்கிறது புக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக நம்ம நேயர்கள் வந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த விட என்ன அப்படின்னா, நாற்காலி நம்ம சேர் உட்காருவோம் இல்லையா, அதுதான், அதுக்கான கேள்விகளை நீங்கள் அனுப்பலாம் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு.

0: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி கதைப்பாட்டு கேட்கலாம். பாடுவோர் உடுமலைப்பேட்டை பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர்.
1: பத்து மணி 50 நிமிஷம் கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க.
2: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.

காலி அப்படியே சேர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. கோ அமிர்த கணேசன் பீலமேடு கோவிலேருந்து ரெண்டு கேள்வி அனுப்பிச்சிருக்காங்க. ஓய்வெடுக்க பயன்படுவது எது, கை வைத்தோ கை வைக்காமலோ அமைக்கப்பட்ட பொருளில் ஒருவர் அமர்வது எது, அந்த சேர் கை இருந்தாலும் சரி கை இல்லாட்டியும் சரி நீங்கள் அதில் தானே உட்காடுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே அடுத்ததாக யார் அப்படின்னா ஓய்வெடுக்க பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. பேர் அனுப்பாமல் விட்டுருக்கீங்களே. அடுத்தது கூட்டத்தில் இருப்பவர்களை தாங்கி நிற்பான் அவன் யார், வீட்டில் இருப்பவர்களையும் தாங்கி நிற்பான் அவன் யார், இன்னும் இப்படித்தான் நீங்கள் எப்படியோ படிச்சுக்கோங்கன்னு தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் அனுப்பிச்சிருக்காங்க. வீட்டில் இருக்கும் நான்கு கால் நகரும் பொருள் என்ன அப்படின்ட்டுருக்காங்க. தனியாக நகர்ந்து போயிருமா இல்லை நம்ம தான் நகர்த்தி வைக்கணும் இல்லைங்களா. திருப்பூர் இளங்கோ நகர் அம்பிகாதேவி சண்முக சுந்தரம். அடுத்தது கஞ்சம்பட்டி சண்முக ஆனந்தம். வயதானவர்கள் வசதியாக அமர உதவுவது எது, ஓடி ஓடி உழைத்தவர்கள் ஓய்வாக அமர இடம் தருவது எது அப்படின்னு இருக்காங்க. கால் வலிப்பவர்களுக்கு இடம் தருவேன் உட்கார. நான்கு கால் கொண்ட ஓடாதவன் நான் யார்னா அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் கள்ளத்துப்புதூர் பகுதியில் நினைச்சிருக்காங்க. சிங்கானூர் ஜெயலட்சுமி மனோகர. நான்கு கால்கள் இருந்தாலும் தானாக நடக்க மாட்டான் அவன் யார், ஓய்வுக்காக இயங்குபவரின் இருப்பிடம் எதுன்னு சொல்லி சூப்பராக அனுப்பிச்சிருக்காங்க. வீடு அலுவலகங்களில் அமர்வதற்கு பொதுவாக பயன்படும் பொருள் எது, இரண்டு கைகள் உண்டு மனிதன் அல்ல நான்கு கால்கள் உண்டு விலங்கும் அல்ல நான் யார்னு பிரமிளா சென்னையிலேருந்து அஹடா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. வீட்டுக்கு வரும் விருந்தாளியை அன்புடன் அமர வைக்கும் பொருள் அப்படின்னு சொல்லி புலிராஜ் கீழ்குந்தா நீலகிரியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்ததான் வந்து நான்கு கால் இருக்கும் நடக்காது அது என்ன, பொதியை சுமக்கும் கழுதையல்ல அது என்னன்னு மதுக்கரை பெரியசாமி அனுப்பிச்சிருக்காங்க. கையுண்டு காலுண்டு தலையில்லை என்ன அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மணிநகரம் மதுரையிலிருந்து. கால்கள் நான்கு இருந்தும் நடக்காதது எது, எப்போதும் நின்று கொண்டே உட்கார வைப்பது எது, கணேஷ் சிறுமுகையிலிருந்து. உயிரற்றவன் நான்கு காலில் இருப்பான் அவன் யார் அப்படின்னு கோவை செல்வபுரம் சையத்ராசல் ஒரே கேள்விதாங்க அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அடுத்தது நாம் அமர உதவும் பொருள் எது அப்படின்னு சொல்லி ராஜாமணி பெரியவதமச்சேரியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நம்மை சுமப்பான் ஆனால் அவனுக்கு வலிக்காது அப்படின்னு அவினாசி பிரபுதேவ் ஸ்ரீசாய் அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். கேட்டுட்ருக்கீங்க கேம் ஷோ.

நேயர்களே, இன்றிரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்பை தொடர்ந்து எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம்.

0: இருந்தீங்களா, புருஷன் பொண்டாட்டியா எல்லாமே நண்பர்களா இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்.
1: 10:56 நாற்பதனுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் கேம் ஷோ கேட்டீங்க, நிறைய நேர்கள் பதில் கொடுத்திருந்தாங்க, உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து 11 மணிக்கு செய்திச்சிருக்கோம். அதை தொடர்ந்து படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆர்ஜே மெய் ஸ்ரீ காத்திருக்காங்க. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேசினி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு நமது படைகள் தயாராக உள்ளது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான அரசின் உறுதிப்பாடு மற்றும் பாதுகாப்பு படையின் துல்லிய திறனின் அடையாளமாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மாநில அரசுகள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தவிக தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இரண்டாவது நாளாக இன்று சந்தித்து பேசினார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப்சீக்மென்ட் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் சங்கீதச்சாரல். இன்றைய சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் மைசூர் எம் நாகராஜ் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம்.

ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல். இன்னைக்கு ஒரு பன்முக திறமையாளராக இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் தாகூர்னுடைய பிறந்த தினம். மே 7 1861-ல் கல்கட்டாவில் பிறக்கிறார். தாகூர் அப்படின்னாலே நமக்கு ஜனகனமன் ஞாபகம் வரும் இல்லையா? ஆனால் அவர் வெறும் கவிஞர் மட்டும் இல்லை, அவர் ஒரு ஓவியர், இசையமைப்பாளர், தத்துவ ஞானி, சிறந்த கல்வியாளர்னு கூட சொல்லலாம். 1913 அவரோட கீதாஞ்சலி கவிதை தொகுப்புக்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அவருக்கு கிடைச்சது. உலகத்திலேயே வேற எந்த கவிஞருக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இவருக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்தியா மற்றும் வங்கதேசம் இது ரெண்டுக்குமான தேசிய கீதங்களையும் எழுதினவர் இவர் தான். படிப்புங்கிறது வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம் கிடையாது, அது இயற்கையோடு இணைஞ்சு இருக்கணும்னு நினைச்சு கல்வி நிறுவனங்களை உருவாக்குனாரு. அவரோட ரொம்ப ஃபேமஸான கோட் அப்படின்னு பார்த்தோம்னா, மேகங்கள் என் வாழ்க்கையில் மிதந்து வருகின்றன, மழையை சுமந்து வரவோ அல்லது புயலை தரவோ அல்ல, என் நந்தி வானத்திற்கும் வண்ணம் சேர்க்க மட்டுமே அப்படின்னு. நம்ம வந்து ஏன் இவரை கொண்டாடணும் அப்படின்னா, தாகூர் வந்து வெறும் தேசப்பற்றை மட்டும் பேசலை, உலகளாவிய மனிதாபிமானத்தை வந்து முன்னிறுத்தினாரு. அவருடைய எழுத்துக்கள் இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய அமைதியையும் வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலையும் கொடுக்குது அப்படிங்கிறதான் வந்து ரவீந்திரநாத் தாகூரை பற்றி நம்ம நிறைய விஷயம் நிறைய படிச்சிருக்கோம் சின்னதுலேருந்தே. அவருடைய சிறுகதைகள், அவருடைய கவிதைகள், அது தமிழுக்கு வரும்போது எப்படிலாம் தமிழுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறது. அவர் பொதுவாக வந்து நோபல் பிரைஸ் வாங்கின கவிஞர், இலக்கியத்திற்காக நோபல் பரிசு

பெற்றவர் யார் அப்படின்னு நம்ம ஸ்கூலில் நிறைய ஒன் மார்க்ஸ்லாம் படிச்சிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு அவருடைய சிறுகதைகள் நிறைய தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் ரொம்ப பிரபலமானது காபூலிவாலா அப்படிங்கிற அந்த சிறுகதை. அதை பற்றின ஒரு சின்ன ஒரு அவுட்லைனை மட்டும் நாம் இந்த ஒரு 12 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன நேரத்தில் காபூலிவாலாவை பற்றி நிறைய விஷயங்கள், அதில் காபூலிவாலாக்கும் ரவீந்திரநாத் தாகூரனுடைய வாழ்க்கையில் நடந்த கதையாகவே இதை வந்து எழுதியிருப்பார். அவருடைய செல்ல மகள் மினிக்கும் காபூலிவாலா யார், அந்த காபூலிவாலாக்கும் மினிக்கும் இருக்கக்கூடிய ஒரு நித்திய பந்தத்தை, உறவை அழகாக வெளிப்படுத்தும் கதையை நாம் தொடர்ந்து கேட்கலாம்.

காபூலிவாலா கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ரவீந்திரநாத் தாகூரனுடையது. ரவீந்திரநாத் தாகூரனுடைய 5 வயது மகள் மினி, அவளுடைய அந்த மழலை கொஞ்சும் மொழிகளில், குழலினிது யாழினிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு வந்து குழலாவது யாழாவது என்னோட சிறுகதையாவது என்னோட இலக்கு எல்லாத்தை விட எனக்கு என் மினிதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவருடைய பிள்ளைகள்ல யாருமே அவருடைய அறைக்கு வர பயப்படுவாங்க. ஆனா மினி அப்படி கிடையாது, மினி வந்து அதில் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு. மினியை பார்த்தா தாகூர் அவர்கள் எல்லாத்தையுமே மறந்துடுவாரு, அவ என்ன கேட்டாலும் செய்வாரு. மற்றவங்க எல்லாம் வந்து இவர் ஏதாவது ஒரு கதை எழுதுறாரு இல்லை ஏதாவது இலக்கியத்தை சார்ந்து ஏதாவது ஒரு பணி செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா யாரும் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. ஆனா மினியை தவிர மினிக்கு மட்டும் இந்த எக்ஸெப்ஷன் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை இவரே இந்த ஏதோ ஒரு காப்பியமோ ஒரு விஷயம் எழுதிட்டு

0: போது 17வது அத்தியாயத்தின் முடிவு எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு அவர் ரொம்ப புலம்பிட்டு இருக்கிற நேரத்துல, அப்பா இது என்னது அது என்னது உங்களுக்கு அம்மா என்ன ஆகுறாங்க என்னோட அம்மா பேர் என்ன அவங்க அம்மா பேர் இந்த மாதிரி ரொம்ப சில்லி சில்லியான விஷயம், காக்கா ஏன் கருப்பா இருக்கு அப்படின்னு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பா. இருந்தாலும் கூட ரொம்ப பொறுமையா அவளுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாரு தாகூர். அந்த வகையில அவளுக்கு போர் அடிக்குது ரூம்குள்ள, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஜன்னல் வழியில பார்த்தா ஒரு காபூலிவாலா வந்துட்டு இருக்காரு. அப்பா காபூலிவாலா, அப்பா காபூலிவாலா அப்படின்னு அந்த மினி பாப்பா சத்தம் போட்டுக்கிட்டே வாசல் வரைக்கும் ஓடுவா. ஆனா இவர் டக்குன்னு திரும்பி பார்த்தா அதே மாதிரி ஒரு காபூலிவாலா நடந்து போயிட்டு இருப்பார். சரி, காபூலிவாலானா யாரு முதல்ல அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் அணியறது மாதிரி ஒரு தளர்வான அழுக்கடைஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நல்ல உயரமா தலைப்பாகை ஒன்ன கட்டிட்டு முதுகுல ஒரு பெரிய பைய தொங்க விட்டுட்டு இருப்பாரு. கைகள்ல நிறைய திராட்சை பழ பெட்டிகளை கொண்டிருப்பாரு. பொதுவா வந்து அந்த அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கக்கூடியவங்க மாதிரி ஒரு பெரிய தொளதொளா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவர் கையில வந்து பேரிச்சம்பழம், திராட்சை, உலர் திராட்சை, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், டேட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த கண்ட்ரியில இருந்து இங்க வந்து இங்க எல்லாத்துக்கும் விற்பனை செய்ய கூடியவங்க தான் இந்த காபூலிவாலா. இந்த தமிழ்ல காபூல்காரன் அப்படின்னு கூட நிறைய மொழியாக்கங்கள் ரவீந்திரநாத் தாகூருடைய கதைகளுக்கு இருந்திருக்கு. காபூல்காரன் அப்படிங்கிற பெயர்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அவர் தான் காபூலிவாலா. மொத்த முறையா மினியும் காபூலிவாலாவும் அப்பதான் சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சுக்கும் போதே அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு மினிக்கு வந்து வேற ஒருத்தர் புதுசா பாக்குற மாதிரியே இல்லை. இதுக்கும் பயங்கரமான உயரம், நல்ல ஹைட் வெயிட், ஜைஜான்டிக்கா இருக்காரு. ஆனா மினிக்கு அந்த பயம் கிடையாது, ரொம்ப சகஜமா ரொம்ப யதார்த்தமா பேசுறா. அடுத்த நாள் காலையில தாகூர் வெளியே வரும்போது நல்ல வாட்டசாட்டமான ஒரு ஆள் கூட பேசிட்டு இருக்கா மினி அப்படிங்கிறது மட்டும் அந்த ஜன்னலினுடைய ஓரத்துல தெரியுது. யாருன்னு பார்த்தா காபூலிவாலா. தாகூருக்கு அடுத்து மினி சொல்றத அரை மணி நேரமா காது கொடுத்து கேட்டுட்டு இருக்க ஒரே ஆள், முத ஆள் தாகூர், இரண்டாவது ஆள் காபூலிவாலா தான். அப்படிப்பட்டவர் யாராவது இப்படி பழகிட்டா மினி ஒரே நேரத்துல, அதுவும் வெளியூர்காரங்க அப்படின்னா இந்த கதை எழுதப்பட்டு எவ்வளவு வருஷம் இருக்கும் இல்லையா? அப்போ பல வருஷங்களுக்கு முன்னாடி வெளியூர்காரங்க கிட்ட ஒரு சின்ன குழந்தைய பழக விடுறதுங்கிறது யாருக்கா இருந்தாலும் பயமா இருக்கும். அவர் எப்பயுமே கொஞ்சம் திராட்சை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து மினிக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா முத தடவை, யார் என்னன்னே தெரியாத நீ இவங்க கிட்ட நீ எப்படி திராட்சையெல்லாம் வாங்கின, உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் அப்படின்னு எல்லாம் மிரட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயம் அவங்கள சுற்றி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் காபூலிவாலாக்கும் மினிக்கும் எப்படி பழக்கம் தொடருச்சு நீடிச்சுது அப்படிங்கிறத பாடலை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இசையோடு என்றும் நீங்கள். மாநனீய பிரதான மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி கா

காபூலிவாலா கேட்டுட்ருக்கோம். ரவீந்திரநாத் தாகூர்னுடையது. அந்த வகையில் நிறைய திராட்சை, முந்திரி, இது பேரிச்சம்பழம் இதெல்லாம் கொடுக்கும்போது இது எப்படி நீ வாங்கின அப்படின்னு கேட்டுட்டு இவங்க அம்மா இந்த சண்டை போட்டுட்ருக்கும்போது தாகூர் என்ன பண்ணுவார், ஒரு எட்டனாவை எடுத்து இந்தா இதை கையில் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கும்போது, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் குழந்தைக்காக ஆசையாக தான் கொடுத்தேன் அப்படின்னு காபூலிவாலா சொல்லுவார். இல்லை, காபூலிவாலாவுடைய பேர் ரஹ்மான், ஆனால் நம்ம காபூலிவாலா அப்படின்னு மினியினுடைய பேர்லேயே, மினியினுடைய பார்வையிலேயே அந்த கதையை கொண்டு போகிறோம். அந்த காசு கொடுக்கும்போது இல்லை வேணாம் அப்படிங்கும்போது வற்புறுத்தி கொடுத்துருவார். கொடுத்துட்டு தாகூர் வெளியே போயிடுவார். திரும்ப வந்து பார்த்தா அந்த எட்டனா மினி கையில் இருக்கும். எங்கிறது கிடச்சது, எங்கிறது கிடச்சது, காபூலி மாமா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை விளையாட போயிடும். இது இவருக்கு எச்சா ஒரு பயத்தை உண்டாக்கும். எதனால காபூலிவாலா ஒரு எட்டனா கூட வாங்காம இப்படி கொடுக்குறாரு அப்படின்னு, ஒரு பெரிய பைய எடுத்துட்டு வருவார் இல்லையா, தினமும் மீட் பண்ணிட்டே இருப்பார் மினியை வந்து வந்து. அப்போ தினமும் மீட் பண்ணிட்டே இருக்கும்போது மினி தினமும் இந்த கேள்வி கேட்பா, அந்த பெரிய பையில என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு. உடனே இவர் தன்னுடைய கைகளால் மூக்கை பிடிச்சி முன்னாடி இந்த ரைட் கையை இப்படி நீளமாக நீட்டி தும்பிக்கை இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி, இதில் ஒரு பெரிய யானை இருக்குது அப்படின்னு குரலை மாற்றி ஒரு நேசல் சவுண்ட்லெல்லாம் பேசக்கூடியதாக ரவீந்திரநாத் தாகூர் அவ்வளோ அழகாக எழுதுவார். அப்போ குழந்தையினுடைய பாஷைக்கு எப்படி இவங்க போகிறாங்க அப்படின்னு, இதே மாதிரி தொடர்ந்து அவங்களுடைய பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியாள் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. காபூலிவாலா கிட்ட மினி ரொம்ப அன்பாக பழகணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் முந்திரி, திராட்சை, ஏதாவது ஒன்று தினமும் வந்து கொடுத்துக்கிட்டே போவார். வருஷத்துக்கு ஒரு முறை ஜனவரி மாதம் வந்துச்சுன்னா அவங்களுடைய ஊருக்கு போகக்கூடிய நேரம். அப்போ அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா நிறைய வித்துட்ருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கடன் மீதி இருக்கிறது இதை எல்லாத்தையும் மக்கள்கிட்டருந்து வசூல் பண்ணுறதுல அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அந்த டைமில் கூட ஏதாவது ஒரு நேரமாவது மினியை வந்து பார்த்துட்டு கட்டாயமாக அதை வந்து உறுதி செஞ்சு எப்படியாவது ஒரு நேரமாவது பார்க்கணும் அப்படின்னு. அப்படி ஏதாவது சில சந்தர்ப்பங்கள்ல வர முடியல அப்படின்னாலும் கூட மினி வாசலையே பார்த்துட்டு காபூலி மாமா எப்ப வருவாங்க, காபூலி மாமா எப்ப வருவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு வரவங்க போறவங்களை கிட்ட எல்லாம் காபூலி மாமா எங்க, காபூலி மாமா எங்க இப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற வழக்கமாகவே இருக்கும். தாகூருடைய மனைவி ரொம்ப பயந்தவங்களா சித்தரிச்சிருப்பாங்க இந்த கதையில. கரப்பாம்பூச்சி, பல்லி, எல்லா விஷயத்துக்கும் பயப்படும் போது வெளியூர்ல இருந்து ரொம்ப வாட்டசாட்டமா ஹைட்டா யாராவது வந்தா, ஒரு வெளியூர்காரங்க வந்து சின்ன பிள்ளைகிட்ட பழகிறத பார்த்தா எச்சா பயப்படுவாங்க. ஸோ அவங்களுடைய குணம் அது. அதே மாதிரி காபூலிவாலாக்களை பற்றி அந்த ஊர்ல ஒரு பெரிய பிம்பம் இருக்கு. அவங்க வந்து நிறைய பேரை கடத்திட்டு போயிருவாங்க, நிறைய பேரை கொலை பண்ணிடுவாங்க இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயம் அந்த ஏரியாவை சுத்தி இருக்கு. இந்த காபூலிவாலா ரொம்ப சாஃப்டா மினி கிட்ட எப்பயுமே ஒன்று கேட்பாரு, உன்னுடைய மாமனார் வீட்டுக்கு நீ எப்ப போவ அப்படின்னு கேட்பாரு. இது ஆக்சுவலா இந்த கதை எழுதி ரொம்ப வருஷம் இருக்கு அப்படிங்கிறதுனால அப்ப கன்னிப்பெண்கள் கிட்ட இந்த வழக்கத்தை எல்லாம் கேட்கக்கூடிய, இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு.

0: தாகூர் அப்பவே முற்போக்கு சிந்தனை உடையவர் அப்படிங்கிறதுனால இந்த கேள்விகளை எல்லாம் பிள்ளை காதுல இதுவரைக்கும் வர விடல அப்படிங்கறதையும் பதிவு செய்யறாரு. நான் எனக்கு அதெல்லாம் தெரியாது, சரி நீ எப்போ உங்க மாமனார் வீட்டுக்கு போவ அப்படின்னு மினி திரும்ப கேட்பாங்களாம் காபூலி வேலாட்ட. இதே மாதிரி அந்த பிள்ளையினுடைய வயதுக்கு ஏற்ப ரொம்ப சின்னவரா மாறி தினம் தினம் தினம் இந்த மாதிரி கதைகள் சொல்றது, யானை மாதிரி பண்றது, குதிரை மாதிரி பண்றது, விலங்குகள் மாதிரி சத்தங்கள் எழுப்புறது, ஒளி எழுப்புறது, அவளுக்கு பிடிச்சமான முந்திரி பருப்புகள், திராட்சைகள் இதையெல்லாம் கொடுக்கறதுன்னு அவங்களுடைய உறவு ரொம்ப அழகா போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அங்க ஒரு பெரிய கூச்சல், தாகூரனுடைய வீட்டு அந்த ஏரியாவுக்கு முன்னாடி பெரிய கூச்சல், ஊரே கூடி வருது, என்ன ஏது ஒரே பிரச்சனை. ஆனா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெளிவா தெரியல. கடைசியில ஏதோ ஒரு கொலை குற்றச்சாட்டிற்காக ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய இந்த காபூலிவாலாவை கைது செஞ்சிடறாங்க. விசாரிச்சா இல்ல அவர் கொலை பண்ணாரா, அவர் மேல எந்த தப்பும் இல்லாட்டியும் கூட இந்த காபூலிவாலா தான் இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில அவரு கைது செய்யப்பட்டார். அதற்கப்புறமா இந்த மினிக்கும் காபூலிவாலாக்குமான உறவு எப்படி தொடர்ச்சி?
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: காலையில சூரியன் கிட்ட இருந்து நமக்கு வந்து வெப்பம் வந்து வருது. அந்த வெப்பம் வந்து பூமியில வந்து பட்டு திரும்ப வந்து அண்டத்தை தாண்டி ஸ்பேஸுக்கு போயிடுச்சுன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை.
2: எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: சிறைக்கு போயிட்டாரு காபூலிவாலா, அவருக்கு தீர்ப்பும் வந்து எதிராக வந்துருச்சு. எல்லாமே நாட்கள் மாறிடுச்சு. காபூலிவாலாவை தேடி இன்னைக்கு காபூலி மாமா வருவாங்களா, நாளைக்கு காபூலி மாமா வருவாங்களா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்த மினி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே மறந்துட்டா. ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் சிறையிலிருந்து வெளியில் வராரு. காபூலிவாலா வந்து நேராக தாகூர்னுடைய வீட்டுக்கு வராரு. வீடு முழுக்க பந்தல் போட்டிருக்கு, பந்தலால் நிறைஞ்சிருக்கு. நிறைய உறவினர்கள் வந்துட்டும் போயிட்டும் இருக்காங்க. அதே தொள்ள தொள ட்ரெஸ்ஸோட, அழுக்கடிஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸோட, பின்னாடி பை மட்டும் இல்லை, கையில் இப்படி ஒரு முடிச்சிருக்கு. கையை இறுக்கமா நம்ம ஃபிஸ்ட்ன்னு சொல்லுவோம்ல, கையை மூடி கைக்குள்ள என்னமோ வச்சிருக்காரு. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி தாகூர் காபூலிவாலாவை பார்த்துறாரு. பார்த்துட்டு கையை பிடிச்சு அவரோட அறைக்கு கூப்பிட்டுட்டு வராரு. என்ன இவ்வளோ வருஷமா எங்கிருந்த, என்ன ஆச்சு, என்ன பண்ண அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுனால நான் சிறையில் தான் இருந்தேன் இவ்வளவு நாள், இன்னைக்கு தான் நான் வந்து விடுதலையானேன், அதனால நான் மினியை பார்க்கலான்னு வந்தேன், மினியை கூப்பிடுங்க, நான் ஒரே தடவை பார்த்துட்டு போயிடுறேன். அவன் என்னை பார்த்து காபூலி மாமான்னு ஓடி அவனை பார்த்து ஓடி வர்றது தான் என் கண்ணுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு, சீக்கிரம் அவளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு அவர் கையில் ஏதோ இருக்கிறத வச்சிருக்காரு, அதை மறைச்சு வைக்கிறார். சரி கையில் என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, மினிக்கு பிடிச்ச முந்திரி பருப்பு, திராட்சை, பேரிச்சம்பழம் இதையே தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் எதுவுமே பேசாமல் கையில் பணம், கொஞ்சம் பணத்தை எடுத்து காபூலிவாலாட்ட கொடுப்பார். ரஹ்மான் நீ ஊருக்கு போ இந்தா அப்படின்னு கொடுக்கும்போது, இல்லை இல்லை நான் மினியை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கும்போது, நீ நினச்சிட்டு நீ கற்பனையில் ஒரு மினியை வச்சிருப்ப இல்லையா, அந்த மாதிரி ஓடி வந்து உன்னை கட்டி பிடிக்கிற வயசில் மினி இல்லை, இதை விரும்பி சாப்பிட்ற வயசுலேயும் மினி இல்லை, இந்த பந்தலும் இந்த உறவினர்கள் இது எல்லாமே கூடியிருக்கிறது மினியினுடைய திருமணத்திற்கு அப்படின்னு சொல்லும்போது, காபூலிவாலா தெகச்சு போய் நிற்பாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அப்போ தாகூர் கேட்பார், ஏன் மினி மேலே உனக்கு இவ்வளவு பாசம் அப்படிங்கும்போது, நான் தூரதேசத்திலிருந்து வந்திருக்கேன், என்னோட தேசம் எங்கேயோ இருக்கு இல்லையா, எனக்கு மினியினுடைய வயதில் இதே மாதிரி ஒரு பெண் குழந்தை இருக்கு, என்னுடைய பெண்ணை நான் ஒவ்வொரு முறை பார்க்க போக முடியாது, தினம் தினம் என் பொண்ணை நான் பார்க்க முடியாது, எப்பப்பெல்லாம் நான் வந்து மினியை பார்க்குறனோ, மினிக்கு எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் அவளுக்கு கொடுக்குறனோ, சாப்பிட்றதுக்கு கொடுக்குறனோ, அங்கே என் பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரியே ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும், அதனால தான் தினமும் காலை மாலையும் நான் மினியை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு வருடமும் இந்த இவ்வளோ வருடங்களும் நான் சிறையில் இருந்ததும் முழுக்க முழுக்க என் மகளையும் மினியையும் நினைத்தே இத்தனை ஆண்டுகளை வந்து நான் சிறையில் கழிச்சேன். அப்போ மினிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ண போறா அப்படின்னா, என்னுடைய பிள்ளைக்கும் இந்நேரம் கல்யாண வயசு

இருந்திருக்கும். ஒன்று கல்யாணம் ஆகி போயிருப்பா, இல்லை கல்யாணத்திற்காக காத்திருப்பா. மினியினுடைய திருமண செலவுக்காக நான் வச்சிருந்த பணத்தில் கொஞ்சத்தை எடுத்து தாகூர் வந்து அன்பளிப்பாக தருவார். போ, நீ போய் உன்னுடைய பொண்ணுக்கு திருமணத்தை பண்ணு அப்படின்லாம் சொல்லுவார். அவர், எனக்கு இது எதுவுமே வேண்டாம் பிள்ளைய, நான் எப்படியாவது போய் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன். அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆயிருக்கா என்னன்னு தெரியல, கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி இல்லாட்டியும் நான் போய் உழைச்சே எல்லாம் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த காசு வேண்டான்னு சொல்லி மினிக்காக கொண்டு வந்த அந்த திராட்சை, முந்திரி, பேர்ச்சம்பழம் இதை எல்லாத்தையும் அவருடைய மேடை மேலே வச்சுட்டு ஒரு முறை திரும்பி பார்த்துட்டு மினி அதே குட்டி பாவாடை சட்டையோட தன்கிட்ட காபூலி மாமா அப்படின்னு ஓடி வருவாளாங்கிற ஏக்கத்தோட அந்த கேட்லேருந்து அப்படியே நகர்ந்து போகிறதா இந்த கதை முடிக்கிறாரு ரவீந்திரநாத் தாகூர்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இவ்வளவு நேரம் படித்ததில் பிடித்தது ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தது நான் உங்கள் அர்ஜே மேஸ்ரீ. நேர்களே, 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஹெலோ தோழி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே சாருகேசினி. நன்றி நேர்களே.

வந்து வசந்த இல்லம். ஹலோ தோழி, இன்னைக்கு ஒரு டாபிக். என்ன டாபிக் அப்படின்னா, வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போனாலும் சரி, பெண்கள் வந்து வீட்டு வேலையை செஞ்சுதான் ஆகணுங்கிற நிலைமை இருக்கு இல்லையா. அதில் நம்ம சில வேலையை வந்து பிடிச்சி செய்வோம், ரசித்து செய்வோம், சில வேலையை ஏன்டா செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி செய்வோம் இல்லையா. அதுதான் இன்னைக்கான டாபிக். ரொம்ப பிடிச்சி செய்கிற ஒரு வீட்டு வேலை, பிடிக்காம செய்கிற ஒரு வீட்டு வேலை என்ன அப்படிங்கிறத தோழிகள் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்கள் கூட நான் ஆர்ஜே சாருகேசினி.

0: சகுனி படத்துக்காக சோனு நிகம் சைந்தவி பாடின பாடல் கேட்டோம். கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, ரொம்ப பிடிச்சு செய்யற ஒரு வீட்டு வேலை, பிடிக்காம செய்யற ஒரு வீட்டு வேலை.
1: நேர்லி நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை காலை 10:02 ஒளிபரப்பாகும்.
0: நம்ம வேலை செய்யணும், அதுல பிடிச்சு செய்யற வேலை இது, பிடிக்காம செய்யற வேலை இது அப்படிங்கறத தோழிகள் பகிர்ந்துக்கோங்க. 9585800103 அப்படிங்கிற எண்ணுக்கு.

ஆடுகளம் படத்துல இருந்து ஜி வி பிரகாஷ் மியூசிக் பண்ணி பாடின பாடல் கேட்டோம். 12:13 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். அதாவது ரொம்ப பிடிச்சு செய்யற ஒரு வேலை, பிடிக்காம செய்யற ஒரு வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா. அதுக்கு வந்து ரமண முதலி புதூர்லேருந்து ஈ ராஜேஸ்வரி அனுப்பிச்சிருக்காங்க. வீட்டு வேலையை பிடிச்சு செஞ்சாலும் பிடிக்காமல் செஞ்சாலும் பாத்திரத்தை உடைச்சாலும் நாம தாங்க செய்யணும் அப்படின்னு இருக்காங்க. ஆமாங்க, அது வேற வழி இல்லை, நாம தான் செய்யணும். அதில் ரொம்ப பிடிச்ச வேலை ஒன்று இருக்கும், பிடிக்காமல் செய்கிற வேலை ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம். மூக்கனூர் மலர்கொடி சிவகுமார், எனக்கு சமையல் செய்கிறது பிடிச்ச வேலைங்க, ஆனால் செஞ்ச பாத்திரத்தை கழுவி வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சு செய்கிற வேலை, பிடிக்காமல் செய்கிற வீட்டு வேலை எது அப்படிங்கிறத 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி.

கேட்டுட்ருக்கீங்க வசந்த இல்லம். ஹலோ தோழி, டைம் வந்து 12:20 ஆயிடுச்சு. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்ன பண்ணாலும் சரி இந்த வீட்டு வேலையை வந்து பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி பிரிக்க முடியாத வீட்டு வேலையில் பிடிச்ச செய்கிற வீட்டு வேலை எது, பிடிக்காமல் செய்கிற வீட்டு வேலை எதுன்னு கேட்டிருந்தோம். கள்ளியமுத்தூர் சரிதா சொல்லியிருக்காங்க, பிடிச்ச செய்கிற வீட்டு வேலைனா சண்டே அன்றைக்கி சிக்கன் சமைக்கிறதுங்க. பிடிக்காமல் செய்கிற வேலை அப்படின்னா அதே தான், சண்டே அன்னைக்கு சிக்கன் சமைக்கிறது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், அதனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு ஆனால் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து இந்திரபிரியா பூபதி மூக்கனூர்லேருந்து, பிடிச்ச வேலை சமையல் பண்ணுறது, குழந்தைங்களை பார்த்துக்கிறது, இதெல்லாமே பிடிக்காத வேலை என்னென்னா அந்த பாத்திரம் கழுவுறதுங்க. மூணு நாள் ஆனாலும் பாத்திரத்தை சிங்கில் தான் போட்டு வைப்பனே தவிர அது கழுவுறது கஷ்டம்தான், இருந்தாலும் கஷ்டப்பட்டு கஷ்டத்தோட கஷ்டமாக கழுவிடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு வேலையை

வணக்கம். சென்னை படத்துக்காக அனிருத் ரவிச்சந்த் மியூசிக்லாம் அனிருத் ரவிச்சந்த் பிரகதி குரு பிரசாத் பாடின பாடல் கேட்டோம். நேயர்களே, இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் நச்சினன் ஆலுபாயன் மனிதவள மேம்பாடு மேலாளர் MS மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: தேசிங்க ராஜா படத்துக்காக ஸ்ரேயா கோஷல் பாடின பாடல் கேட்டோம்.
1: மாநனீய பிரதான் மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி கா தேஷ் கே சபி எக்ஸாம் வாரியர்ஸ் கே லியே விசேஷ சந்தேஷ்.
2: அல்டிமேட் கோல் எக்ஸாம் கே நம்பர் நஹீ ஹோ சக்தா, அல்டிமேட் கோல் சம்பூர்ண ஜீவன் கே விகாஸ் கா ஹோனா சாஹியே.
1: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
0: வசந்த இல்லம் ஹலோ தோழி, கேட்டுட்டு இருக்கீங்க. பிடிச்சு செய்யற வீட்டு வேலை, பிடிக்காம செய்யற வீட்டு வேலை அப்படின்னு கேட்டிருந்தோம். அனிதா வந்து சொல்லியிருக்காங்க, எங்க வீட்டில் எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த காஃபி போட்டுறதுக்கு முன்னாடி பால் காய வச்ச அந்த பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாத்திரத்தை கழுவுறதான் எனக்கு பிடிக்காத வேலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டு முறைகள் நாம தொடர்ந்து பேசலாம்.

0: வசந்த இல்லம் ஹலோ தோழி கேட்டுட்ருக்கீங்க. சிந்து குகன் சிந்து கோத்தகிரியில் அனுப்பிச்சிருக்காங்க. வீட்டு வேலை எல்லாமே, அதாவது சமைக்கிறது, பாத்திரங்கள் ஓடுறது, துணி துவைக்கிறது எல்லாமே நம்ம பிடிச்ச மாதிரியே செஞ்சிடணும். ஏன்னா ஏனோ தானே செஞ்சோன்னா அது ரெண்டாவது முறை செய்ய வேண்டியதாங்க வரும். ஆக பிடிச்ச மாதிரியே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ரைட், பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த வேலையை வந்து நம்ம கிட்டேருந்து பிரிக்க முடியாது இல்லையா. சில வேலைகளை நம்ம பிடிச்சு பண்ணும்போது சீக்கிரம் முடிச்சிருவோம், பிடிக்காமல் பண்ணால் ரொம்ப இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் ரசித்து பிடிச்சி பண்ணிடுவோமே அப்படிங்கிறத நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இதுவரைக்கும் கேட்டிங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல அடுத்தடுத்து உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் காத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12:50 பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்க போகிறோம். 1 மணிக்கு மணி ஒன்று மலர் ஒன்று அந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு படத்தை பற்றி பேச போகிறோம். ஒரு சர்வைவல் மூவி தான். சரி, அது எப்படி இருக்குது, என்ன இருக்குது, என்னதான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்க ஸ்டேடியூனாக இருங்க, 1 மணிக்கு கேளுங்க. 2:15 திரை இசை, 2:30 ஊர்புறத்திரை நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு சந்தை ஸ்ட்ரி சோல்ஜர்ஸ், அதாவது ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் நச்சுன்னு 4 பாயிண்ட் மனிதவள மேம்பாட்டு மேலாளர் MS மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்க போகிறோம். 7:25 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துகள் கேட்கலாம். 9:15 மயிலிறகு, 10 மணிக்கு மெலடி மெட்டுகள், அதுக்கு முன்னாடி 8:05 இதம் ரிதம் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்காகவே காத்திருக்கு. ஸோ ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வி

வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினரின் இந்த வீரமிகு செயலுக்கு நாடே தலைவணங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைப்பிற்கும் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளதையும் ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் இதில் முக்கிய பங்கு வகித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்தியா பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். தீவிரவாதத்தையும் தீவிரவாத முகாம்களையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் போற்றுவதாக கூறியுள்ளார். நவீன ராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் விரைவில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் புனரமைக்கப்பட்ட நேரு பிளேஸ் அஞ்சல் அலுவலகத்தை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் இணைந்து திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மக்கள் உணர்வுகளை கொண்டு செல்லும் அஞ்சல் துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையில் அஞ்சலகங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் இலவச உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான தேசிய இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொழிலாளர்களின் நலனுக்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். மேற்குவங்கத்தில் அரசியல் வன்முறைகள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை கலாச்சாரத்திற்கு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் குறை கூறினார். இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். உத்தரப்பிரதேச பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 202 பேருக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாட்டிற்கும் தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பீகார் அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பட்னாவின் காந்தி மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்று வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்பட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 5 பேர் தமக்கு ஆதரவு அளித்துள்ளதையும் அவர் ஆளுநரிடம் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று ஆளுநரை சந்தித்து திரு விஜய் பேசினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினாா்.

0: அமெரிக்காவிற்கு தமது கட்சி ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக்க தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவகாசம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவிடம் பெரும்பான்மைக்கான இதர கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை ஆளுநர் கேட்பதற்கு அதிகாரம் உள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். கேரளத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. புதிய அரசு அமைப்பது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக ஆளுநராகவும் பொறுப்பு வகிக்கும் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் திரும்பியவுடன் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கு உரிமை கோர உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஆந்திராவில் மாவட்ட ஆட்சியர்களின் 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் இன்று தொடங்கியது. அமராவதியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் அரசின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஹமீர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள யமுனை ஆற்றில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் சிக்கியவர்களில் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் மும்பை பங்குச் சந்தையை இன்று பார்வையிட்டார். அங்கு நடைபெறும் பங்கு பரிமாற்றம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸையும் திரு டோ லாம் சந்தித்து பேசவுள்ளார். பங்களாதேஷ் உடனான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று சீனா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ இதனை தெரிவித்தார். பங்களாதேஷின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை சீனா வழங்கும் என்றும் திரு வாங் யீ கூறினார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இப்பிரிவிற்கான அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. மகளிர் தனிநபர் பிரிவுகளில் அங்கிதா பகத், கும்கும் அனில் மோகத் மற்றும் சிம்ரன்ஜித் கவுர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆடவர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வேஷ் ஷெகான் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரியான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-10 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் வனேசா கர்மேனை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரம் 12:50. இனி கேட்கலாம் மெல்லிசை. மெல்லிசையில் TL மகராஜன் பாடியது

0: இனி தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: கோயம்புத்தூர் 103 FM கேட்க போறோம் மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நாம என்ன படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு த்ரில்லர் சர்வைவல் படத்தை பத்தி தான் பேச போறோம். த லாங் வாக் அப்படின்னு படத்தோட டைட்டில் கேட்டாவே தெரியும், லாங் வாக்னா ரொம்ப தூரம் நடக்கிறதா அப்படின்னா, ஆமாங்க. இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து இவங்க நடந்துகிட்டே போவாங்க. ஹீரோ ஹீரோ கூட இன்னொரு 49 இளைஞர்கள் வந்து நடந்து போவாங்க. யாரு கடைசியா போய் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். சரி, இதில் என்ன இருக்குது சர்வைவலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 49 பேர் நடந்து போகிறாங்களா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டே இருக்கணும். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க ஏதாவது முடியலை அப்படின்னு விழுந்துட்டாங்க அப்படின்னா, ஜோலி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து

ஷூட் பண்ணிடுவாங்க. இப்படி எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டா கடைசியில் யாரோ ஒருத்தங்க ஜெயிப்பாங்க இல்லையா, அவங்க தான் வின்னர். அந்த மாதிரி ஒரு சர்வைவல் படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரி, எப்படி ஆரம்பிக்குது, எப்படியெல்லாம் இந்த கதை நகருது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்ருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி தொகுப்பில் உங்கள் கூட நான் ஆர்ஜே சாருகேசினி.

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு த லாங் வாக் படத்தை பற்றி பேச போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஓகே, படத்துடைய மையக்கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் வந்து ஹீரோ வந்து ரே அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படுவார். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு காரில் வந்து அவங்க அம்மா கூட ஹீரோ வர மாதிரி இருக்கும். அவங்க அம்மா ரொம்ப கவலையாக இருப்பாங்க, நீ வந்து இதை பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை இதை வந்து நிச்சயமாக நான் பண்ணி தான் ஆகணும், அப்படி நடந்துச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கிடைக்கும், அதனால் நான் நிறைய மாற்றிடுவேன் அப்படிங்கும்போது ரொம்ப கவலையாக கொண்டு போய் நடக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க. அங்கே ரே இறங்குறாரு, கூடவே வந்து கிட்டத்தட்ட 49 இளைஞர்களும் கூட இருக்காங்க. அங்கே சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதில் ஒரு மேஜரும் கூட இருக்காங்க. வந்த உடனே அந்த மேஜர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. நீங்க வந்து மணிக்கு 3 மைல் தூரம் வந்து நடக்கணும், அதுல வந்து ஸ்லோ ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் கொடுப்போம், மறுபடியும் 2வது வார்னிங் கொடுப்போம், 3வது வார்னிங் கொடுப்போம், 3 வார்னிங்லயும் நீங்க வந்து நடக்கல அப்படின்னா உங்களை வந்து ஷூட் பண்ணி கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிட்டு எல்லாருமே அப்படியே வேக வேகமா முதல் நடக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி போகும்போது ரே இருக்காரு இல்லையா, ரேக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு அங்க வந்து கிடைக்கிறாங்க. அது யாரு அப்படின்னா, பீட்டர் அப்படிங்கிற ஒரு பையன். அது மட்டும் இல்லாமல் கூட இன்னும் 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. எப்போயாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நடந்து போகிறோம், இல்லை நம்ம ஃபேமிலி கூட எங்கேயாவது ஒரு திருவிழாக்கெலாம் போகிறோம், தூரமாக போகிறோம் அப்படின்னா பேசிக்கிட்டே போவோம் இல்லையா. அந்த மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. ஏய் உன் பேர் இதுவா என் பேர் இதுவா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் வந்து ஒரு கண்ணாடி போட்ட ஒரு இளைஞர் இருக்கார். யார் அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒரு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து எழுதி வெளியே வந்து ஆர்டிக்கலாக வெளியிட்டேன் அப்படின்னா அது வந்து நிறைய ஃபேம் வந்து எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்கெல்லாம் சேர்ந்து, நீ எழுதணும் இல்லை இதில் ஜெயிச்சாவே நிறைய ஃபேம் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த போட்டி நடக்குது அப்படின்னா, அங்கே நடந்த சில போரால இவங்கனால வந்து மீண்டு வர முடியல, பொருளாதார நிலையில ரொம்ப பின்தங்கி இருக்கு அந்த நாடு. அப்படி யாராவது ஜெயிச்சாங்க அப்படின்னா அதுல வந்து முன்னேறி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது நடக்குது. அது மட்டும் இல்லாம இது வந்து லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி பீப்புள் வந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம் டிவியில இவங்க என்ன பண்றாங்க இது பண்றாங்க அப்படிங்கறத. அதுவுமே வந்து ஒரு கெயின் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக பண்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போயிருவாங்க, ஒரு 7-8 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா அதுல வந்து ஒரு சின்ன பையன் இருப்பா, அவனால வந்து நடக்க முடியாம கொஞ்சம் அப்படியே தடுமா. உடனே அந்த சோல்ஜர் என்ன பண்ணுவாரு, அந்த மேஜர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு வார்னிங் கொடுப்பாரு, முடியாது மறுபடியும் நடக்க ட்ரை பண்ணுவா முடியாது. 3 வார்னிங் கொடுத்த உடனே டமால்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்கும், என்னன்னு பார்த்தா சுற்றுவாரு. உடனே மிச்சம் இருக்க 49 பேத்துக்கு எப்படி இருக்கும், என்ன ஒரு சவுண்டு தான், மனித உயிர் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்க நடைய நிறுத்தக்கூடாது இல்லையா, அதனால தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே பேசிக்கிட்டே போவாங்க. சரி அதுக்கப்புறமா கதையில என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்கலாம்.

0: நேர்லே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை காலை மணி 10:02 ஒளிபரப்பாகும்.
1: ஒரு மணி 15 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல த லாங் வாக் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகே, அந்த கேங்ல வந்து ஒரு சின்ன பையனை வந்து சுட்டுட்டாங்க. உடனே எல்லாத்துக்கும் வந்து பயம் பரவிடுது. நம்ம ஹீரோக்கெல்லாம் அல்லே விட்டுருது அப்படின்னு தான் சொல்லணும். கூடவே வர பீட்டர் வந்து, நீ பயப்படாத, நமக்கு இருக்க ஒரே வேலை முடிஞ்ச அளவுக்கு நடந்து போய் அதுல வெற்றி பெறுறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எவ்வளவோ சொல்லி தேத்தி கூட்டிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட அப்படியே 14-17 கிலோமீட்டர் ஆகுது, ராத்திரி நேரமும் ஆகுது, காலையிலிருந்து நடந்துட்டு இருக்காங்க இல்லையா, யாருனாலே நடக்கவே முடியல. பட் அவங்களுடைய வில் பவர் வச்சு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அடுத்த நாளே வந்துருது, அப்படியே நடந்து போறாங்க. எல்லா கேங்லையுமே வந்து ஏதாவது சேட்டை பண்றதுக்குன்னே ஒரு பையன் இருப்பா இல்லையா, அது மாதிரி அதுல ஒரு பையன் வந்து இருக்கான். அவனுக்கு என்ன வேலை, யாரையாவது வம்பிழுத்து விடுற வேலை, வம்பிழுத்து அவன் வந்து விழுந்துட்டானா அவனை ஷூட் பண்ணிடுவாங்க இல்லையா, ஓகே அப்படிங்கிறவ நம்ம காம்படிஷன் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம். இப்படி எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கேங்ல ஒரு பையனுக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துருது. அவன் விழுந்த உடனே எல்லாரும் ரொம்ப பரிதாபப்படுறாங்க, ஐயோ நம்ம கூட இருந்த பையன் ஒருத்தன் விழுந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த பையன் என்ன பண்றான், ஓகே நமக்கு வந்து அது ஜாலி தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அப்படியே போறாங்க. அடுத்தது நடந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பையனும் வந்து காலில் கிராம்ப் ஏற்பட்டு கீழே விழுந்துடுறான். இப்படி ஒவ்வொருத்தராக விழுக விழுக யாருக்குமே மனசே இல்லை, எப்படி நம்ம வந்து போய் அங்கே சேர போகிறோம், எப்படி நடக்க போகுது, கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நாளையே கடந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி போகும்போது பீட்டரும் ரேமும் வந்து பேசிக்கிட்டே

பல மைல்கள் கடந்து நடந்துகிட்டே இருக்காங்க. கடைசியில என்னதான் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.

1:35 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து த லாங் வாக் அப்படிங்கிற படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரா இருந்து போக ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர்லாம் தாண்டி அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது காடு மலை மேடுன்னு போனது கிட்டத்தட்ட சிட்டிக்குள்ள போற ஒரு நிலைமை வருது. அப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் வந்து சொல்றான், நம்ம வந்து இப்ப சிட்டிக்குள்ள போக போறோம், அது உன்னோட ஸ்ட்ரீட்ல போக போறோம், உன்னோட அம்மாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இதுல என்ன சந்தோஷமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்றான். ஏன்னா தன்னுடைய பையனை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பாக்குறதும், மகன் தன்னுடைய அம்மாவை இப்படி ஒரு நிலைமையில பாக்குறதும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா, அதனால அவன் வந்து அப்படி சொல்றான். அப்படி வழியில போகும்போது அவங்க அம்மாவை பார்த்த உடனே ரே என்ன பண்றா, ஓடி போய் கட்டி பிடிக்கிறா. உடனே பீட்டர் வந்து இது வந்து அந்த நிகழ்ச்சியில அந்த அந்த அவங்க நடக்கிறாங்க இல்லையா அந்த விளையாட்டுக்குரிய விதிமுறைகளுக்கு வந்து அப்பாற்பட்டது, இது வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கறனால ரேயை பிடிச்சி இழுத்துட்டு வரா. ரே பயங்கரமா அழறான் தன்னுடைய அம்மாவை பார்த்து, எப்படியாவது ஜெயிச்சுட்டு வான்னு சொல்லி தன்னுடைய அம்மா வந்து அனுப்புறாங்க. மறுபடியும் பயணத்தை தொடங்கும் போது, நீ ஏன் என்னை காப்பாத்தின அப்படிங்கிற மாதிரி ரே கேட்கும் போது பீட்டர் சொன்னா, எனக்கு இந்த நடக்கிறதுடைய கஷ்டம் வந்து தெரியும், ஏன்னா போர்ல வந்து என்னோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய தூரம் நடந்துதான் என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஒருவேளை நான் வந்து ஜெயிச்சேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து ஆர்ஃபனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் வந்து கொடுப்பேன், என்ன மாதிரி யாரும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ரேக் வந்து இவனுடைய நிலைமை வந்து புரியுது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நடக்க ஸ்டார்ட் பண்றாங்க. கடைசியில போக போக போக போக எல்லாம் முடிஞ்சது போக இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நடந்து வராங்க அந்த ரோட்ல. சிட்டிக்குள்ள வந்த உடனே மக்கள் எல்லாம் ஆறு பறிக்கிறாங்க, யாரு ஜெயிக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆஹூ அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. மேஜர் அங்க நின்னு பாத்துட்டு இருக்காங்க, சரி இவங்க ரெண்டு பேர்ல யார்தான் வந்து வருவாங்க அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லி. அப்போ பீட்டர் என்ன பண்றான், நான் வந்து விட்டு கொடுத்துட்றேன், நீ எப்படியாவது ஜெயிச்சுக்கோ, உன்னுடைய அம்மா இருக்காங்க இல்லையா அவங்கள நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரே சொல்லுவான், இல்லை நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனையும் தாங்கி பிடிச்சி தூக்கிட்டு போவான். கிட்டத்தட்ட 330 கிலோமீட்டர்லாம் தாண்டி நடந்து போயிட்டு இருக்காங்க. 1 கிலோமீட்டர் நடக்கும்போதே நமக்கு எவ்வளோ கால் வலிக்குது, அப்போ 337 கிலோமீட்டர்லாம் தாண்டி நடந்து போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாகும். சரி கிளைமேக்ஸை நெருங்கிட்டோம், கிளைமேக்ஸில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத கேட்கலாம்.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: காலையில சூரியன் கிட்ட இருந்து நமக்கு வந்து வெப்பம் வந்து வருது. அந்த வெப்பம் வந்து பூமியில வந்து பட்டு திரும்ப வந்து அண்டத்தை தாண்டி ஸ்பேஸுக்கு போயிடுச்சுன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை.
0: எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஒரு மணி 43:23 நொடி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. த லாங் வாக் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். கடைசியா ரேவும் பீட்டரும் மட்டும் வராங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ரே வந்து விட்டு கொடுத்தாரு ஆல்ரெடி, அவனுக்கு 2 வார்னிங் வந்து கிடைச்சிரும். 3வது வார்னிங் மேல அவனால முடியாது, அதனால அவனை சுட்டு கொண்டுருவாங்க. அப்போ இவன் பீட்டர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ரே உடைய ஆசை நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கறக்காக ஜெயிச்சுக்கு அப்புறம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அந்த மேஜர் கேட்கும் போது, எனக்கு ஒரு கன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த கன்னை வாங்கி அந்த மேஜரையே சுட்டுட்டு அப்படியே நடந்து போவான். இந்த படம் நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா, எல்லாருமே வந்து அந்த கிவ் அப் பண்ற நிலைமை இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ரீமா போகும்போது தான் இருக்கு. நம்மளுடைய முடிவு என்ன அப்படிங்கறத வந்து நாம தான் தேடிக்கிறோம். எந்த சூழ்நிலையில தான் அந்த முடிவை நம்ம கையில எடுக்கிறோம் அப்படிங்கறத தான் இருக்கு. அதை வச்சுதான் இங்க இருக்கக்கூடிய 50 இளைஞர்களுமே அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல கடைசியா ஒரே ஒருத்த மட்டும் ஜெயிச்சான். அப்படி ஜெயிச்சும் அவன் வந்து அவனுடைய ஆசையை நிறைவேற்றிக்காம தன்னுடைய ஃப்ரெண்டான ரே, இந்த படத்துடைய ஹீரோவுடைய ஆசையை நிறைவேற்றினா அப்படிங்கறத மாதிரிதான் இந்த படம் வந்து முடியும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது வரைக்கும் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டீங்க. இன்னைக்கு இந்த லாங் வாக் படத்தை பத்தி நாம வந்து பேசியிருந்தோம். எப்போன்னு கேட்டிருந்த மூமெண்ட் நமக்கு கிடைச்ச மாதிரி மாரல் கோட் ஆஃப் கான்வெட் வந்து ரிவர்வ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இனி நமக்கு பிடிச்ச நிகழ்ச்சியெல்லாம் ஜாலியா கேட்டு ரசிக்கலாம். இது வரைக்கும் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சி தொகுப்புல இது வரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேஸ்னே. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து மாநில செய்திகள் இன்னும் சில நொடிகளில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமையும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தாவிகா தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லிக்கரை இன்று சந்தித்து பேசினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவிகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எடுத்துரைத்தார். திருச்சி, கரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சித் தலைவர் திரு விஜய் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கரை மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். ஆளுநரை திரு விஜய் இரண்டாவது முறையாக சந்தித்துள்ளார். ஆளுநர் அழைப்பு விடுத்ததற்கு ஏற்ப இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக தெரிகிறது. திரு அர்லிக்கர் கேரள மாநிலத்தின் ஆளுநராகவும் செயல்படுவதால் இன்று அவர் கேரளம் செல்வதற்கு முன்பாக திரு விஜயை சந்தித்து அரசு அமைப்பது தொடர்பான சில விளக்கங்களை கோரியுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக நேற்று ஆளுநரை சந்தித்த திரு விஜய் அவரிடம் தாவிகா சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பட்டியலையும்

காங்கிரசின் ஆதரவு கடிதங்களையும் வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலையான அரசு அமையும் வகையில் பெரும்பான்மை பலம் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க தாவிக்காவிற்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்று மக்கள் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்மட்ட கூட்டத்திற்கு பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை ஆளுநர் வழங்க வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் மற்றும் இடதுசாரி கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்கள் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதனிடையே திரு விஜய் ஆளுநரை சந்தித்த பின்னர் தாவிகா நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க திமுக எவ்வித குறுக்கீடும் செய்யாது என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைய மக்கள் அளித்த தீர்ப்பை திமுக மதிப்பதாக கூறினார். மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெறுவதையோ அல்லது அரசியல் சாசன நெருக்கடி ஏற்படுவதையோ தமது கட்சி விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுகவுடன் இணைந்து திமுக புதிய ஆட்சி அமைக்கவுள்ளதாக வெளியாகும் வதந்திகளையும் திரு ஸ்டாலின் மறுத்துள்ளார். இதனிடையே திமுக சட்டப்பேரவைக் குழு தலைவரை தேர்வு செய்வதற்கான உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது. அஇஅதிமுக சார்பில் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தெரிவித்துள்ளது. ஊடகங்கள் அஇஅதிமுக தொடர்பாக ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதாகவும் இப்பிரிவு குறை கூறியுள்ளது. புதுச்சேரியில் புதிய அரசு அமையும் வகையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை சந்தித்து அவர் வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் இந்த கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கவுள்ளது. திமுக 5 இடங்கள், தாவிகா 2, காங்கிரஸ் நேயம் மக்கள் கழகம் தலா 1 இடத்தையும் கைப்பற்றியுள்ளது. கேரள மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் 102 இடங்களை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கவுள்ள நிலையில் அக்கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் இக்கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார். நாட்டை பாதுகாப்பதில் முப்படைகளின் வீரத்தையும் துணிச்சலையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் உலகிற்கு பறைசாற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் ஓராண்டு நிறைவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தற்சார்பு இந்தியா மற்றும் பாதுகாப்புத்துறையின் வலிமையை இந்த துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வெளியிட்ட செய்தியில் நாட்டின் ஆயுதப்படைகளின் ஈடு இணையற்ற துணிச்சலையும் மன உறுதியையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளனர். இத்தினத்தையொட்டி ஜெய்ப்பூரில் முப்படைகளின் தலைவர் திரு அனில் சௌகான் தலைமையில் பாதுகாப்பு படை தளபதிகள் மாநாடு நடைபெறுகிறது. காதி கிராம தொழில் ஆணையத்தின் மூலமான பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கு திட்ட செயலாக்கம் தொழில் முனைவோர்களையும் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 15வது நிதி ஆணையத்தின் கீழ் சிறு தொழில் நிறுவனங்கள் துரித வளர்ச்சியுடன் வலுவடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளது. 13,554 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை முழுமையாக பயன்படுத்தி இலக்கையும் மிஞ்சி 4,03,000 மேற்பட்ட சிறு தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் 36,00,000 அதிகமானோர் வேலைவாய்ப்பு பெற்று வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அடித்தட்டு பொருளாதாரம் வளர்ச்சியடைந்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்தது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாடு மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கனிகள் வள மாநாட்டில் இன்று துவக்க உரையாற்றிய அவர் தோட்டக்கலைத்துறையின் அனைத்து அம்சங்களுக்கும் உயர் முன்னுரிமை வழங்கி ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் சிறப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றார். இந்தியா தற்போது சராசரியாக 1,129,00,000 மெட்ரிக் டன் கனிகளை உற்பத்தி செய்வதாக கூறினார். ஆனால் ஏற்றுமதி அளவோ வெறும் 14,00,000 மெட்ரிக் டன் மட்டுமே என்று சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகள் காரணமாக பல்வேறு நாடுகளின் சந்தைகள் இந்திய கனிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாட்டில் வேலைவாய்ப்புகளுக்கான தொடர் முயற்சிகளின் காரணமாக வேலைவாய்ப்பின்மை விகிதம் 3.2% குறைந்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான வருடாந்திர இலவச மருத்துவ பரிசோதனை திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் புதிய தொழிலாளர் சட்டங்களின் கீழ் இந்நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளது.

0: கூறினார். தொழில் சார்ந்த சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தி உழைக்கும் வர்க்கத்தினருக்கு விரிவான நல ஆரோக்கியத்தை இந்த திட்டம் உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். உழைக்கும் வர்க்கத்தினர் மற்றும் இளைய சக்தியின் ஆற்றல் கடந்த 12 ஆண்டுகளாக கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டு இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளத்தில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்ட இசைப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இன்று முதல் நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் அவர்தம் வாரிசுதாரர்கள் வரும் கல்வியாண்டில் இடஒதுக்கீட்டின் கீழ் மேற்படிப்பில் சேர நேரில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் மீன் குளத்துடன் கூடிய புதிய செயற்கை அருவி உருவாக்கப்பட்டுள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கொடைக்கானலில் கண்களுக்கு விருந்து படைக்க தயாராகி வருகிறது 63வது மலர் கண்காட்சி. பிரெயின் பூங்காவில் 3 கட்டங்களாக நடவு செய்யப்பட்ட மலர்கள் தற்போது பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றது. தோட்டக்கலைத்துறை சார்பில் பூங்காவின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள சிறிய அளவிலான செயற்கை அருவியுடன் கூடிய மீன் குளம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த நீர்வீழ்ச்சியின் பின்னணியில் சுற்றுலா பயணிகளும் குழந்தைகளும் ஆர்வத்துடன் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சற்று முன் வந்த செய்தி, தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதேபோல் அசாம், கேரளம், மேற்கு வங்கம், புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களிலும் தேர்தல் விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு வனச்சரகத்திற்கு உட்பட்ட தலையணை சூழல் சுற்றுலா பகுதியில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சி மற்றும் போதிய மழையின்மை காரணமாக நீர்வரத்து மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து களக்காடு துணை இயக்குநர் மற்றும் வன உயிரின காப்பாளர் அவர்களின் உத்தரவின்படி பாதுகாப்பு மற்றும் சூழலியல் நலன் கருதி இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கும் அப்பகுதியை பார்வையிடுவதற்கும் முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது. எனவே வெளியூர் மற்றும் உள்ளூர் சுற்றுலாப் பயணிகள் வனத்துறையின் இந்த அறிவிப்புக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு அஷ்டபூஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ விழா விமரிசையாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி தினமும் காலை மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் சாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் 7வது நாளான இன்று காலை அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அஷ்டபுஜ பெருமாள் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில்
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ரித்விக் வெள்ளிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தாபேகா தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அரளைக்கரை இன்று சந்தித்து பேசினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாபேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் எடுத்துரைத்தார். திருச்சி, கரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
5: சென்னை மிட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு, கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் இருக்கும். திருப்பூரில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் இருக்கும். ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் இருக்கும். சேலம்ல அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் இருக்கும். ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் இருக்கும். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் இருக்கும்னு சொல்லி சென்னை வெட்செட்டிலிருந்து வானிலை நிலவரம் சொல்லியிருக்காங்க.

பீஸ்ட் படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்திர மியூசிக்ல அவர் பாடின பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

திருமலை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா பாடினாங்க வித்யாசாகர் இசையில். இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி கதைப்பாட்டு கேட்கலாம். பாடுவோர் உடுமலைப்பேட்டை பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர்.

ஒலித்த அந்த பாடலை பாடினார்கள் மது பாலகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்கம். மஜா படத்திற்காக பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடல் வரிகள் கபிலன்.

0: ஜேஜி படத்திற்காக ரேஷ்மி பாடினாங்க பாடலுக்கு இசை பரத்வாஜ், பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்து. இதுவரை திரை இசை கேட்டோம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேரம் 2:30. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இனி தொடர்வது ஊர்புறத்திலே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி கதைப்பாடு கேட்கலாம். பாடுவோர் உடுமலைப்பேட்டை பூலவாடி M. முத்து மீனாட்சி குழுவினர்.

0: சென்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இது.
1: சிற்றூர்ல இருந்து மன்னவனும் தேவியும் மதுரை மாநகருக்கு என்ன கொண்டு வந்தாங்க? என்ன கொண்டு வந்த உடனே பட்டணம் பெரிய ஊரா

0: कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
1: கோயில்ல கள்ள முள்ள வச்சு அமுத்தி அந்த கதவையெல்லாம் பூட்டிக்கிறத கண்ணுல பார்த்தாங்க. கண்ணுல பார்த்த உடனே

0: ஆச்சரியப்பட்டாங்க ரெண்டு பேரும். அடடா பெண்ணே, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதன்னு சொல்லிருக்காங்க.
1: பெரியவங்க சொல்லிருக்காங்க பழமொழி.
0: ஆமா, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்ற பழமொழி நாம
1: கேட்டிருக்கோம்.
0: கோயில் இருந்தும் இப்ப ஏற்பட்ட மதுரையில புதுசாவும் கட்டியிருப்பாங்க போல இருக்குது. ஏதோ இப்ப பக்கத்துலதான் கட்டியிருப்பாங்க போல இருக்குது. இப்படி ஒரு கள்ளமுள்ள வச்சு அமுத்தி
1: அடைச்சு
0: யாரும் வந்து பூச பண்ண கூடாதுங்கிற பரசாட்டி கதவை சாத்தி பூட்டி இப்படி எல்லாம் பண்ணி இருக்கிறாங்களே, இது என்ன வாங்குவாங்களா? தீபம் போடுறதுக்கோ ஒரு சாமிக்கோ நாம என்ன கொண்டு வந்து
1: இந்த கோப்பு என்ன எங்க வாங்குறாங்க என்ன?
0: சரி, எனக்கு ஒரு யோசனை.
1: என்ன யோசனை?
0: இந்த சாமின்னு யாருக்கு என்ன பண்ணுச்சோ, யாரு கல்ல முள்ள வச்சு அமுத்தினாங்களோ நம்மளுக்கு தெரியாது. நம்ம பெரியவங்க தான் சொல்லி இருக்கிறாங்களே, நம்பினோருக்கு நடராஜே அப்படின்னு சொல்லி நாம இந்த தெய்வத்தை நம்பி
1: நம்பி
0: வியாபாரத்தை தொடங்கலாம்
1: தொடங்கலாம்.
0: அப்படி நாம இந்த தெய்வத்தை நம்பி இந்த இடத்துல இருந்து வியாபாரத்தை தொடங்கினோம்னா நீ போற பக்கம் என்ன வித்தாலும் இங்க வந்துரு, நாம் போற பக்கம் என்ன வித்தாலும் இங்கேயே வந்துடலாம். இந்த கோயில் நம்மளுக்கு நல்ல ஒரு சந்திச்ச இடம்.
1: ஏன்னா
0: இத பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுமே இந்த பக்கம்தான் இருக்கிறாங்க, கேட்டாலும் சொல்லுவாங்களே. அதனால இப்ப நீ இந்த வீதியில போ, நான் இந்த வீதியில போறேன், போய் என்ன வித்திட்டு வரலாம். என்ன சொல்லு?

0: மாட்டி வந்த சுயமான எண்ணெய், எண்ணெய் வாங்கலையோ எண்ணெய்னு சத்தம் போட்டு வந்தாங்க.
1: சுத்தமான எண்ணெய் கூட.
0: ஆமா, இது எல்லாம் அந்த பெண்களுக்கு காது கேட்டது.
1: சரி,
0: அன்று முதல் இன்று முதல் இந்த வீதியில விலை கூறி பல பொருள்கள் எல்லாம் வித்துட்டு இருக்குது இல்ல. அப்ப அன்னைக்கு இந்த எண்ணெய் விலை கூறும் போது பக்கத்து வீட்டு பெண்டுகள் எல்லாம் பார்த்தாங்க. அம்மணி அக்கா, என்ன சத்தம்?
2: யாரும் புதுசா வந்தவரு என்ன கூட சதவி வச்சு என்னையோ என்னையோ வச்சுட்டு வராங்க அக்கா.
0: அம்மணி, நேத்து நான் ஒரு பக்கம் எண்ணெய் வாங்கினேன்.
2: நேத்து வாங்கினியா?
0: எண்ணெய்னு கண்டுபிடிக்க ரெண்டு நாள் ஆச்சு.
2: என்ன
0: இறகுமோ? அப்புறம் இத்தனை நாளைக்கும் பிற்பாடு இந்த குழம்பு தாளிச்சே.
2: ஆமா, எப்படி இருக்கு?
1: கறிவேப்பில் தெம்பரம் போட்டு,
0: ஆமா,
1: கடுகு வடவரம் போட்டு,
0: ஆமா,
1: குழம்பு தாளிச்சே எப்படி இருக்கு?
0: ஆமா, அப்புறம் சாப்பிட்டு பார்த்தா எங்க வீட்டுக்காரர் அப்படி ஒண்ணு குழம்பு தாளிக்க கூடிய எண்ணெயில
1: எப்ப பார்த்தாலும் வீட்டு கூட
2: அப்படித்தான். அங்கே உள்ள நேர் சந்தமக்கிறது
0: சத்தமா? அதையும் கேக்குறீங்க? சமையல் நலபாகுந்த
2: அப்படியா?
0: ஆமா, இப்படி வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு பட்டணத்துகள்ல கலப்பட பொருள் இருக்குது அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம். அந்த

0: உட்பட பொருள்கள்ல இந்த எண்ணெய்களை வாங்கினவங்க மனநிஷ்டு புதுசா வந்த எண்ணெய்க்காரர் கூப்பிட்டு பாக்கலாம் அப்படின்னு சத்தம் போட்டு, ஐயா எண்ணெய்க்காரர் வாங்க வாங்க வாங்க
1: எனக்கும் பெரிய ஊருக்கும் பெரியவோ ஊதுகமால புடிச்சுவோ அல்லாபவரும் உனக்கு தான் தெரியும். நீ பாருடியே
2: கண்ணுல பார்த்தா உங்களுக்கு தெரியும், பாருங்க.
0: கண்ணுல பார்க்கும் போதே தெளிவா இருந்தது
1: என்ன,
0: நம்பகமான ஒரு மன திருப்தி. அன்னைக்கு வாங்கி அதை குழம்பு தாளிச்ச உடனே அக்கா வீட்டுக்காரர் ரொம்ப பெரியப்பட்ட
1: மனம்னா மனமல்ல, முகத்துல மூணு ஓட்டு புட்டுக்கிட்டு போயிடுது. என்ன மனம் போட்ட போடு,
0: அட தாளிச்ச கடுகு
1: ஆமா முகத்துல மூணு ஓடு புட்டுக்கிட்டு போயிடுதுல. என்ன எப்படி இருக்குன்னு
2: மோசம் சொல்ல முடியும்.
0: எப்படியோ நானு இன்னும் இந்த எண்ணெய்க்காரர் உடம்பாரு இல்ல,
2: எண்ணெய்க்காரர் உடம்பாண்டா என்ன வந்தா வாங்க
1: எண்ணெய் விடுறது இல்லையு சொல்லு.
0: ஐயா
1: எப்ப வந்தாலும் வாங்கிக்கலாம்.
0: எண்ணெய்க்காரர்
2: ஏமனே
0: இந்த ஊருக்காருங்க
1: மூக்குல
0: வச்சா அது
2: என்ன
0: பாத்துக்கிட்டீங்களா,
2: வாங்க
0: எங்க போனாலும் இந்த வீதியும் மறந்துடாதீங்க, எங்களை மறந்துடாதீங்க. எங்களை கொண்டு வந்த இந்த சுயமான எண்ணெய், இந்த எண்ணெயை கொடுத்துட்டு அப்புறம் நீங்க எங்கேயோ போய் அப்படின்னு ஒரு நாலு ஊடு போறதுக்குள்ள ரெண்டு பேர் போன பக்கம் ரெண்டு கோடம் எண்ணெய் வித்து போறோம். காரணம் கலப்படை எண்ணெய்ங்கிறது அதுலயே பழக்கப்பட்டவங்க அல்ல,
1: எண்ணெயே பார்த்ததில்ல.
0: ஆமாங்க,
1: கண்ணால கண்டதுனால விடுறதுக்கு மனசும்
0: வரல. ஆமா ஆமா, ஆட்டு எண்ணெயாச்சு குழம்பு வைக்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பிரியம். கொண்டு வந்த எண்ணெய் பூரா வித்து எங்கூட்டு கொண்டு வாங்க, அங்க கொண்டு வா, இங்க கொண்டு வாங்கன்னு இப்படியே அவங்க
1: வீதிக்கு வீதி சத்தம் போடுறாங்க.
0: ஆமா ஆமா, இப்படி ஒரு நாள் இரு நாள் அல்ல,

0: அப்படியே என்ன விலை தொடர்ந்து நடக்குது. எல்லாரும் என்ன வாங்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுடைய அந்த ஏழ்மை போன இடம் தெரியல.
1: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 ஊர்புறத்திலே நிகழ்ச்சி. இதில் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி கதை பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடிக்கொண்டிருப்போர் உடுமலைப்பேட்டை பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர்.
0: ஆமா, பஞ்சமே ஒவ்வொரு தடவை மதுரைக்கு வந்து எண்ணெய் வித்துட்டு வீட்டுக்கு போகும் போது குழந்தைகளுக்கு அது என்னென்ன குழந்தைகளுக்கு பொம்மை அப்புறம் போட்டுக்கிறதுக்கு ஆமா துணி இதெல்லாம் வாங்கிட்டு பொட்டு புவ்வு சமையல் சாமானுங்க இதுகளெல்லாம் வாங்கிட்டு வரத பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் பார்த்தாங்க.
2: என்ன
0: தடபுடலா இருக்குது
2: பாக்கும்போது ஒரு மாச காலமா விறுவிறுப்பா வேலையா இருக்கு. நல்லா பேசுறாங்க, அளவுல பொருள் வாங்கிட்டு வராங்க.
0: அதான்
2: சரியாக்கா
3: இருக்குது
0: வெடிஞ்சு வராதுக்கு முதல்லயே போயிடுறாங்க. பொழுதோட தான்

0: வருவாங்க.
1: வரும்போது நிறைய
0: கூடவே கொண்டு வராங்க.
1: ஆமாங்க, இன்னைக்கு ஊடு வேற வலிக்கிறாங்க, யோசிக்கிறாங்க, வெளிச்சமா தெரியுது. இவங்க எங்க என்னவைக்கு போவாங்க? ஒரு நாளைக்கு இவங்க எங்க போறாங்க, எப்படி என்ன வைக்கிறாங்க அப்படிங்கறத
2: என்ன எங்க வைக்க போறாங்கன்னு பாத்துட்டு வருவாங்க.
1: அருமையான யோசனை.

அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். ஒன்று இட வசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடங்களில் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்துக்கு கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது

0: வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.
1: இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

6:55:30 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் இமேசால், ஈரோடு மாவட்டம் சிறுவாளூர் ஆகிய இடங்களில் 10 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் சவுந்தப்பூர் 9 சென்டிமீட்டர், தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் 8 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில், புதுக்கோட்டை மாவட்டம் அகவயல், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், சிவகங்கை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, புத்தனணை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், முதுகளத்தூர், மூளைக்கரைப்பட்டி, நாலுமுக்கு, கீழாநிலை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், திருப்பரப்பு, சுத்தமல்லி அணை, சுருளக்கோடு, அரிமளம், மதுரை, நெடுங்கல், பாலக்கோடு, எலந்தக்குட்டை மேடு, காக்காச்சி, சாத்தியார், கமுதி, கடலாடி, குண்டாரணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மாம்பழத்துறையாறு, மேட்டுப்பட்டி, மாஞ்சோலை, வரட்டுப்பள்ளம், ஆனைக்கிடங்கு, மதுரை வடக்கு, மதுரை, தருமபுரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம், ஆண்டிப்பட்டி, குப்பநத்தம், பெரியப்பட்டி, தொண்டாமுத்தூர், தென்காசி, கோபிச்செட்டிப்பாளையம், சிட்டம்பட்டி, புவனகிரி, காரையூர், அயப்பாக்கம், திருப்புவனம், தலாக்குளம், சேத்தியாத்தோப்பு,

0: சேலம் மாவட்டம் மேட்டூர், கழியல், கன்னடியான் அணைக்கட்டு, தருமபுரி, வத்திராயிருப்பாக இடங்களில் 3 சென்டிமீட்டர். சிறுவாணி அடிவாரம், திருமனூர், செம்பரம்பாக்கம், மதுரை மாவட்டம் வீரகனூர் அணை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, பெண்ணாகரம், பாம்பன், கவுந்தப்பாடி, திருச்செந்தூர், பாலமூர், திருச்சுழி, திருவாரூர், சேர்வலாறு அணை, சென்னை மதுரவாயல், ஆவுடையார் கோவில், மேட்டூர், சூரன்குடி, கோத்தகிரி, குன்னூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.8 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.9 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. வடக்கு உட்கர்நாடகம் தொடங்கி மன்னார் வளைகுடா வரை தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில், லட்சத்தீவுகளை ஒட்டி கேரள தென்கிழக்கே, தென்மேற்கு மத்திய பிரதேசத்தை கடந்து கர்நாடகத்தின் உட்பகுதியில், கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. மேலும் வலுவிழக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 36.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை
1: என்பதை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் இன்று திரு விஜயிடம் எடுத்துரைத்துள்ளதாக மக்கள் மாளிகை கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெபே சிகேமென் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 26வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நிலையத்து நேரம் 3:02 நிமிடம் ஆயாச்சு. உங்களுடைய விருப்பமான நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நான் நிகழ்ச்சி தொகுப்புல ஆர்ஜே யாகில். உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய அழகான நிகழ்ச்சி தொடர இருக்கு. 9585800103 அப்படிங்கிற இது வாட்ஸ்அப் எண்களில் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணி நேரலையில் உங்களுடைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 2316312 2317046 இந்த எண்களோட வெளியூர்லேருந்து அழைக்கிறவங்களும் அலைபேசியிலிருந்து தொடர்பு கொள்கிற நேர்கள் 0422 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னை சேர்த்துட்டு அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். இன்னைக்கான விருப்ப பாடல் 50களிலிருந்து 75 வரையிலான திரைப்படங்களிலிருந்து உங்களோட பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய அழகான நிகழ்ச்சி.
1: பருவத்தில் பெண்ணொரு தேன் கிண்ணம் பாலன்னம் பாலன்னம் பழகு

3:11 டீ டைம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். லிஸ்னர் சாய்ஸ் வல வந்துட்டு இருக்கு. உங்களுடைய விருப்ப பாடல கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, நேர் வந்து இருக்கிறாங்க ஆனாலும் பேசல. உங்களுடைய விருப்ப பாடல் இதோ உங்களுக்காக நிகழ்ச்சியில.

0: டிடெம் நிகழ்ச்சியில தொடர்ந்து இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: மேடம்,
0: யார் பேசுறீங்க?
1: கஞ்சம்பேட்டையில இருந்து சண்முகானந்தம் பேசுறேங்க மேடம்.
0: பாடல் கேட்கலாங்களா?
1: தில்லானா மோகனாம்பாள் படத்திலிருந்து நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பா, உங்களுக்காக நன்றி. இணைப்பில் இணைந்திருக்கு.
1: நன்றிங்க மேடம்.

0: லிஸ்னர் சாய்ஸ் கேட்டுட்ருக்கோம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளுடைய உருவ மறைப்பு மாதிரி பேர் மறைப்பு சில பேர்லாம் மாறி வர்றதா கேள்விப்படுறாங்க. அதனால் உங்களுடைய பேர்லேயே வந்துட்டிங்கன்னா இன்னும் நலமாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது 2 3 1 6 3 12 2 3 1 7 0 4 6 இந்த எங்களோட 0 4 2 2 அப்படிங்கிற முன் இணைப்பை என இணைத்துட்டு பேசலாம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குளுமகொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ஐயா, பாடல் கேட்டுருங்க.
1: மணிமேகலை படத்திலிருந்து கண்களின் வெண்ணிலவே என்ற பாடல்.
0: கண்டிப்பா உங்களுக்காக நிகழ்ச்சியில. நன்றி.
1: நன்றி.

0: 3:23 டீ டைம் லிஸ்னர் சாய்ஸில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கான நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்து 59-75-74 இந்த இயர்ஸில் வந்து இடம்பெற்ற கான கோல்டன் ஹிட்ஸ் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோணமலை ஆனந்தன் மேடம்.
0: ஆனந்தன், பாடல் கேட்கலாங்களா?
1: பரகோட்டி படத்துல வந்து கல்யாண பொண்ணு கண்ணாடகம் மேடம்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் இதோ. நன்றி
1: மேடம்.

0: கோல்டு இஸ் கோல்டு மாதிரி சூப்பரான ஹிட் சாங்லாம் கேட்டிருக்கோம். 3:27 டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ்ல தொடரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம், இங்க எல்லப்பாளையத்துல இருந்து பழனிசாமி பேசுறேன். மேடம்
0: சொல்லுங்க, பழனிசாமி என்ன பாட்டு வேணுங்க?
1: மேடம், மக்களை பெற்ற மகராசியில இருந்து மனப்பாற மாட ஏற்றி. மேடம்,
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் எல்லாரும் நிலையத்துல சுகமா இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி.

3:32 நேர்களை இணைந்திருக்கிறீங்க. இது தி டைம் லிஸ்னர் சாய்ஸ். லிஸ்னர் சாய்ஸில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. அதுபோல் நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு நேர்கள் கொடுத்துருந்தாங்க. குணசேகரன் பணப்பள்ளி ஆணைக்கட்டி பகுதியிலிருந்து அவருடைய விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்க இருக்கும். 1001 திரைப்படத்திற்காக பாடல்

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் ந படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: போலவே வாட்ஸ்அப்லயும் வந்துட்டு எங்க வீட்டு பிள்ளை படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. வரப்பாளையம் ஸ்ரீனிவாசன், ராஜேஸ்வரி ரெண்டு பேருக்கும் சேர்த்து

0: நேரம் 3:43 நேரத்தில் இருந்திருக்கீங்க. இது டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது 0422312 2313 12 2317 4 இன்னும் எங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். உங்களுக்கான ஒரு ரிமைண்டர் இது, இன்னைக்கு 5:02 சித்திர செவ்வானம் நச்சுன்னு 4 பாயிண்ட். இந்த நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டு மேலாளர் MS மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஜோதிபுரத்திலிருந்து சந்திரன் பேசுறேங்க.
0: சந்திரன், பாடல் கேட்டுருங்க.
1: செல்வ மகள் படத்தில் குயிலாக நான் இருந்தேன்னு குரலாக நீ வர வேண்டும்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல்கள். நன்றி.
1: தேங்க்யூ.

0: 3:08 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க த டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். அழகான அமைதிகளில் அமைந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். 50-65 வரையிலான
1: திரைப்படங்கள். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை காலை 10:02 ஒளிபரப்பாகும்.

3:59 நிகழ்ச்சியில இன்னைக்கு இணைந்து கொண்ட எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லியே ஆகணும். நீண்ட நாளுக்கு பிறகு உங்களது விருப்ப பாடலை கேட்டதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. கலந்து கொண்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிடலாம். கேரளாவிலிருந்து அண்ணா நகர் செல்வராஜ், அதுக்கப்புறம் சரவணகுமார், ராமசாமி, காளியப்பன், அன்னூர்லேருந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டிருந்தீங்க. தொடர்ந்து ஹரிஹரன், ஆர்எஸ்புரம் பகுதியிலேருந்து தென் பொன்முடி நாகமணி, அவங்கள தொடர்ந்து தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோட நேராக வந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டீங்க. அவரை தொடர்ந்து அடுத்தது யார், மதுக்கரை பெரியசாமி, அவரும் விருப்ப பாடலை தெரிவிச்சிருந்தீங்க. அமுதவள்ளி படத்திலிருந்து பாடல் கேட்டிருந்தாங்க. வெள்ளலூர் நாச்சிமுத்து, இன்னைக்கே நிகழ்ச்சியில் பங்கெடுத்த எல்லா நேர்களுக்கும் ஒருமுறை மீண்டும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் அஜய். ஆகிய 3:59

0: नमस्कार, आकाशवाणी प्रधानमंत्री नरेंद्र मोदी ने ऑपरेशन सिंदूर की पहली वर्षगांठ पर सशस्त्र बलों के शौर्य को नमन किया है। उन्होंने आतंकवाद और इसे बढ़ावा देने वाले तंत्र को नष्ट करने की राष्ट्र की प्रतिबद्धता दोहराई।
1: நேரம் 5 மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இல்லை என்பதை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று திரு விஜயுடன் எடுத்துரைத்துள்ளதாக மக்கள் மாளிகை கூறியுள்ளது. தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தேர்தல்களின் போது 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் பகுதியில் மீட்புப் பணிகளில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஆண்டுதோறும் 5.5 கோடி பார்சல்களை அஞ்சல் துறை கையாண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தாஷ்கண்ட் கிராண்ட் ஃப்ரீ சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஸ்ரீ வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் தெபே சைக்மன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 26வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீங்க இந்த ஒரு மணி நேரம் முழுக்க கேட்டு என்ஜாய் பண்ண இருக்கீங்க இந்த ப்ரோக்ராம் சித்திரசவானம் நச்சுன்னு 4 பாயிண்ட். ஒவ்வொரு நாளும் நம்ம சித்திரசவானம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு விதமான கான்செப்ட் அல்லது இன்டர்வியூ நிறைய பேர் கூட பேசுறோம், நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு என்னமா தெரிஞ்சுக்க போறோம், இன்னைக்கு யாருக்கிட்ட பேச போறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இன்று சித்திரசவானம் நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டு மேலாளர் MS மணிவண்ணன் அவர்கள் கூட பேசுறதுக்கு இருக்கோம். அவர் இன்னைக்கு நம்ம கூடயே இருக்காரு, நிறைய விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு இருக்காரு. நான் உங்க RJ பத்மினி. வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். ஸோ உங்களை பற்றி நம்ம நேயர்களுக்கு ஒரு சிறிய அறிமுகம் ஒன்று கொடுங்களேன்.
2: என்னோட நேம் மணிவண்ணன். நான் TTK ப்ரெஸ்டீஜ் கம்பெனியில் HR மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இது தவிர மனிதவளத்துறையில் 15 வருடமாக நான் பணியாற்றிட்டுருக்கேன். என்னோடய நேட்டிவ் வந்து மதுரை. நான் இங்கே கோயம்புத்தூரில் வந்து ஒர்க்குக்காக வந்து செட்டில் ஆனது. இந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போச்சு, அண்டு இந்த மக்களும் ரொம்ப பிடிச்சதுனால நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு மனிதவளத்துறை எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபீல்டாக பட்டதுனால ஐ ஹவ் சோசன் திஸ் ஃபீல்டு. ஸோ டே டு டே பேசிஸில் நம்ம எம்ப்ளாயீஸ்ட்டை அண்டு ஒரு மக்களோட ஒரு தொடர்பு கொள்கிற ஒரு துறையாக இருக்கிறதுனால நான் இந்த துறையை சூஸ் பண்ணேன். பொதுவாகவே எனக்கு ஒரு பேசுறது இல்லைன்னா யாருக்காவது ஏதாவது நம்மளால் முடிந்ததை செய்கிறதுல வந்து எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணேன் மேடம்.
1: ஓகே சார், சூப்பராக சொன்னீங்க. இப்போ பலர் வந்துட்டு HR அப்படின்னால வேலைக்கு ஆள் எடுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இந்த மனிதவள மேம்பாட்டினுடைய ஆழம் தான் என்ன?
2: HR வெறும் வேலைக்கு ஆள் எடுக்கிறதோட எங்களோட பணி முடிகிறதில்ல. ஸோ அதில் தான் ஆரம்பிக்குது. HR-ல வந்து நம்ம வேலைக்கு ஆள் தேர்வு செய்கிறோம், அவங்களோட திறனை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம், அண்ட் அவங்கள எந்த ஃபீல்டில் அவங்கள கரெக்டாக ஃபிட் பண்ண முடியும், எந்த ஜாபில் அவங்கள கரெக்டாக ஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம். அவங்களுக்கு தேவையான திறனை வந்து நம்ம வளர்க்குறதுக்கு உறுதி செய்து அந்த அவங்கள ஈடுபாடோடு வேலை செய்ய வச்சு அவங்களுக்கு வந்து தேவையான பெனிஃபிட்ஸு, தேவையான வசதிகளை நம்ம செஞ்சு கொடுக்கறதன் மூலம் இது எல்லாமே செய்கிறது தான் ஒரு HR-ஓட பணி. ஸோ ஆள் எடுக்கிறது மட்டும் இல்லை, அவங்களோட வளர்ச்சியை உறுதி செய்து நிறுவனத்தோட வளர்ச்சியும் உறுதி செய்கிறது தான் HR-ஓட ஒரு ஆழமான பணி.
1: ஓகே சார், ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நிறுவனத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது அதனுடைய தொழில்நுட்பத்தில் இருக்கா இல்லை மனிதர்களை கையாளக்கூடிய திறமையில் இருக்குன்னு சொல்கிறீங்களா?
2: ஒரு நிறுவனத்தோட வெற்றி என்பது அந்த மனிதர்களை கையாள்றதுல தான் மிகப்பெரிய பங்கு இருக்குது. தொழில்நுட்பம் அண்ட் மனிதர்களை கையாள்ற அந்த பாங்கு ரெண்டும் ஒரு சேர எந்த நிறுவனம் சரியாக நடத்துகிறாங்களோ அந்த நிறுவனம் கண்டிப்பாக வளர்ச்சி பாதையை அடைஞ்சிட்ருக்கு. இன்றைய சூழ்நிலையில் வந்து மனிதர்களை கையாள்றதுல உள்ள சிக்கல்கள் தான் வந்து நிறையா நிறுவனங்கள் அண்டு நம்ம வாழ்க்கையிலுமே அந்த மனிதர்களை சரியாக கையாண்டோம்னா நம்மளோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கும் அப்படின்றது தான்
1: என்னோட. ஓகே, நீங்கள் ஒர்க்கு ப்ளஸ் அந்த லைஃபோட பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. ஸோ உங்ககிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் காத்துட்ருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம். இன்று மனிதவள மேம்பாட்டு மேலாளர் MS மணிவண்ணன் அவர்கள் கூட பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் அடுத்ததாக ஒரு பாட்டு.

0: 5:11 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ப்ரோக்ராம் சித்திர செவானம். இன்று நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, மனிதவள மேம்பாட்டு மேலாளர் MS மணிவண்ணன் அவர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய மனிதர்களினுடைய மனநிலை பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் நீங்க?
1: முன்னாடி வந்து வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாரோட சுச்சுவேஷனும் இருந்து, இப்போ வந்து நம்ம ஒரு நிறுவனத்தில் சேர்றோன்னா அந்த வேலையினால நமக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, அப்பார்ட் ஃப்ரம் இன்கம் நம்மளால் அந்த நிறுவனத்துக்கு என்ன வளர்ச்சி செய்ய முடியும் அண்ட் நம்மளோட க்ரோத் என்ன இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே பார்க்குறாங்க. முன்னாடி ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி வெறும் சம்பளம் தான், அப்படி வெறும் ஊதியம் இருந்தால் நல்ல ஜாபு நல்ல டெசிக்னேஷன் இருந்தால் போதும் அப்படின்ட்டு சூழ்நிலை போக, இன்றைக்கி சூழ்நிலையில் அந்த ஜாபில் வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா, டைம் என்ன மாதிரி இருக்குது, ரொம்ப லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அட்ட ஸ்ட்ரெச் ஒர்க் பண்ணணுமா, சாட்டர்டே சண்டே ஆஃப் இருக்கா, இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸு அதுவும் மனிதர்கள் அதாவது ஊழியர் ஜாயின் பண்ண வேண்டிய அந்த எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸை வந்து அந்த ஜாப் ஃபுல்ஃபில் பண்ணுதா, நம்மளால் நம்ம இதில் எதாவது ப்ரூவ் பண்ண முடியுமா, எதாவது சேலஞ்சஸ் இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து ஒர்க் பண்ணணுமா, சாட்டர்டே சண்டே ஆஃப் இருக்கா, இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸு அதுவும் மனிதர்கள் அதாவது ஊழியர் ஜாயின் பண்ண வேண்டிய அந்த எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸை வந்து அந்த ஜாப் ஃபுல்ஃபில் பண்ணுதா, நம்மளால் நம்ம இதில் எதாவது ப்ரூஃப் பண்ண முடியுமா, எதாவது சேலஞ்சஸ் இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து

0: அவங்களோட ஃபஸ்ட்டு ஜாப்ல அவங்களோட ஃபஸ்ட்டு மேனேஜர் யாரோ அவங்க அவங்க அவங்கள்ட்ட எடுத்துக்கிற இன்புட், அவங்கள்ட்ட எடுக்கிற அந்த ட்ரைனிங் வந்து லைஃப் லாங் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ஜாப்பில் வந்து இன்ஃபேக்ட் ஒரு ஒரு மேனேஜர் வந்து அவர் ஒரு எப்படி ஒரு விஷயத்தை ஒரு எப்படி ஒரு ஃபைல் ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அண்ட் அவர் வந்து ஒரு ஜென்ரல் மேனேஜர் பொசிஷனில் இருந்தார். அப்போது நான் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு ஃபைலிங் எப்படி பண்ணணும், அது எவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், பேப்பர்ஸ் வந்து எவ்வளோ அலைன் பண்ணி வைக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவரோட அவர் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த இம்பாக்ட் வந்து அந்த மேனேஜர் மூலமாக தான் ஏற்படுது. அண்ட் வென் யூ ஹாவ் அ குட் மேனேஜர் இன் பிளேஸ் யுவர் க்ரோத் வில் பி டிசைடட். அண்ட் அதே நேரத்தில் அந்த பணி சூழல் வந்து அந்த மேனேஜர் ஆர் ரிப்போர்ட்டிங் பாஸ் சரியில்லை, இல்லைன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு கரெக்டான ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்ததுன்னா அந்த பணியை வந்து அந்த அந்த தொழிலாளி ஆர் அந்த ஊழியர் வந்து விட்டுட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது.
1: ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல நிறுவனங்கள் வந்து திறமையை வந்துட்டு அதிகம் பார்க்குறாங்களா இல்லை அவங்களுடைய ஆட்டிடியூடு அதிகமாக பார்க்குறாங்களா?
0: திறமை வந்து எனக்கு திறமை தேவைதான், ஆனால் அதை விட ஆட்டிடியூடு வந்து ரொம்ப முக்கியம். நிறைய திறமையானவர்கள் இருக்காங்க, ஆனால் அவங்களால அடுத்தவங்களோட ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியாமல், இல்லைன்னா அந்த ஒரு டீமோட ஒரு ஒருங்கிணைத்து வேலை செய்கிறது, கம்பெனியோட கோலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்கிறது, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் திறமை மட்டும் இருந்தாலும் நமக்கு நிறுவனத்துக்கு அது அடாப்ட் பண்ண முடியாது. அண்ட் அதே நேரத்தில் ஒரு நல்ல ஆட்டிடியூடு உள்ள ஒரு கற்றுக்கிற ஒரு ஆர்வம், ஒரு குழுவில் பணியாற்றக்கூடிய ஒரு திறமை, நல்ல சொல்லாற்றல், ஒரு ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரியான திறமைகள் எல்லாமே ஒரு நபர்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லிக் கொடுத்தா அவர் கற்றுக்கக்கூடிய ஆர்வம் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அந்த ஸ்கில்லை வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணலாம்.
1: ஓகே, சூப்பர்.
0: ஸோ ஸ்கில்ஸ் ஆர் மேட்டர்ஸ், பட் உங்களோட கெரியரை டிசைட் பண்ணுறது ஆட்டிடியூடு தான்.
1: ஓகே, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்போ அது இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய வளர்ச்சி இந்த மனிதவளத்துறை எந்த அளவுக்கு மாற்றி அமைக்குது?
0: இன்றைய சூழ்நிலையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றியமையாதது. அது அதை அதை எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்குது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டாவை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு குயிக்காக அவுட்புட் கிடைக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இப்போ நம்ம பண்ண முடியுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கலாம், இல்லைனா ஒரு டேட்டாவை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுற விஷயமா இருக்கலாம், எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஈஸியாக பண்ண முடியுது. பட் மனித உணர்வுகள், மனித ஒரு குழுவில் செயல்படக்கூடிய அந்த திறமை, அந்த இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்கில்லும் ப்ளஸ் இந்த ஹியூமன் ஸ்கில்லும் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் கெரியர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம அந்த டெக்னாலஜியை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோன்னா தட் வில் ஹாவ் அ குட் இம்பாக்ட் இன் யுவர் கெரியர்.
1: ஓகே சார், ரொம்ப நல்லா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நேர்களே, நீங்களும் இன்று நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய மணிவண்ணன் சார்கிட்ட உங்களுக்கும் ஏதாவது இந்த மனிதவளத்துறையினுடைய சார்ந்த ஏதாவது சந்தேகங்களோ இல்லை ஏதாவது கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் தோன்றுனுச்சுனாலும் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணலாம். 9 கேள்விகள் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு எக்கச்சக்கமாக கேட்டுறாதீங்க, இந்த துறை சார்ந்த கேள்விகள் கேளுங்க. நிச்சயமாக நம்ம அவர்கிட்ட பேசி என்ன தான் அதுக்கான ஒப்பீனியன் அப்படிங்கிறத கேட்டலாம். ரைட், நீங்கள் எப்படி கேட்க போகிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்கள் பேர், ஊரோட, உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து மெசேஜ் பண்ணிடுங்க. 5:17 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் நச்சிறு 4 மனிதவள மேம்பாட்டு மேலாளர் MS மணிவண்ணன் அவர்கள் கூட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். முதலாவதாக ஒரு விளம்பர இடைவேளை, அதனை தொடர்ந்து பாட்டு.
2: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
3: जिंदगी परीक्षा के लिए नहीं है, हमारे जीवन को बनाने के लिए शिक्षा एक माध्यम है.
2: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.

5:23 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ப்ரோக்ராம் சித்திர செவ்வானம். நான் சின்ன 4 பாயிண்ட் மனிதவள மேம்பாட்டு மேலாளர் MS மணிவண்ணன் அவர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு நேயர் கூட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு சார், என்ன

0: அப்படின்னா நியூ லேபர் கோடு, அதாவது இந்த ஒரு கோடு வந்துட்டு இண்டஸ்ட்ரி கிட்டையும் அடுத்ததாக எம்ப்ளாயிஸ் கிட்டையும் என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு கேட்குறாரு. யார் அப்படின்னா சரவணன் மலுமிச்சம்பட்டியிலேருந்து கேட்குறாரு சார்.
1: ஓகே மேடம், இந்த நியூ லேபர் கோட் வந்து நான்கு இதாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து எம்ப்ளாயோட வேஜஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட வேஜஸ் அதாவது டேக் ஹோம் வேஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம், ஆனால் அவங்களோட கிராஜுவிட்டி ஏன்னா பேசிக் டியர்னஸ் அலவன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 50% ஆஃப் சிடிசி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ரூல் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து அவங்களோட பேசிக் டிஏ இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஆப்வியஸாக வந்து அவங்களோட கிராஜுவிட்டி வந்து அதிகமாகுது. ஸோ டேக் ஹோம் வந்து கொஞ்சம் குறையலாம், ஆனால் அவங்களோட நீண்ட நாள் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றது இதோட பலன்களாக இருக்குது. அண்ட் இது தவிர வந்து இஎஸ்ஐ லிமிட்லலாம் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸும் வந்து 21,000 வரைக்கும் அப்படின்றதுல பேசிக் டிஏவே அவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஓவர் டைம் பார்த்தா டபுள் வேஜஸ் மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க. அண்ட் அது ஏற்கனவே இருந்தது, அதை இன்னும் அவங்க ஸ்ட்ரிக்டாக இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. அண்டு எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸாக மைக்ரெண்ட் லேபர்ஸோட பெனிஃபிட்ஸு இது எல்லாத்தையுமே உறுதிப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த நியூ லேபர் கோட் மூலமாக கவர்மெண்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ எம்ப்ளாயீஸ்க்கும் பெனிஃபிட் இருக்கும், அண்டு கம்பெனி சைடும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதில் வந்து எம்ப்ளாயி சைடு இன்றைய டேட்டில் வந்து அவங்களுக்கு டேக் ஹோம் சேலரி கம்மியாக இருந்தாலும் அவங்களோட பெனிஃபிட் வைஸ் அது உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது.
0: ஓகே சார், இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு வேலை தேடுறாங்க, அப்படி வேலை தேடும்போது இளைஞர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னா அது என்ன வகை இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்.
1: என்னோட பார்வையில் இன்றைய சூழ்நிலையில் நமக்கு நல்ல சம்பளம் கிடைச்சா போதும், நல்ல ஏதோ ஒரு நல்ல ஒரு டெசிக்னேஷன் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து சில பீப்புள்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி அதாவது இன்றைக்கி எனக்கு 25,000 வேணும், 20,000 வேணும் அப்படின்ட்டு அவங்களோட நல்ல ஒரு ஒரு பிஇ பேக்ரவுண்ட் ஒரு டிப்ளமோ பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க படித்த அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு லோ சேலரி பட் நல்ல ஸ்கில் கிடைக்கு, அதாவது சேலரி கம்மியாக இருந்தாலும் அவங்களோட ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், இதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. அதாவது ஒரு ஆரம்ப கட்டத்தில் வந்து நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான சேலரி அந்த மாதிரி, அதாவது மீடியம் சேலரி அந்த மாதிரி இருக்கும். அண்ட் பட் இப்போதைக்கு அவங்க எதிர்பார்க்கறது வந்து இப்போது 25,000, 30,000, 40,000 இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டேர்ம் இதில் வந்து சில நபர்கள் அதுக்கு ஆட்படுறப்போ அண்டு அவங்களோட திறன் இதெல்லாமே யூஸ் பண்ணி லாங் டேர்மில் அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இன்றைய இளைஞர்கள் ஆர் இன்றைய சில இளைஞர்கள் வந்து அந்த படித்த அந்த அவங்களோட அந்த எஜுகேஷன் நாலேஜை யூஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணணும். அதில் கொஞ்சம் சேலரிக்காக அவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அண்ட் அவங்களோட லாங் டேர்ம் ஃப்யூச்சரை அவங்க மைண்டில் வச்சு சூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட சஜஷன்.
0: சூப்பர் சார், இப்போது டிகிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு என்னென்ன மாதிரியான திறன்களை வளர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்கள்?
1: ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்றைய சூழ்நிலையில் வந்து கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும், அதாவது தமிழோ இங்கிலீஷோ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஒரு கருத்தை வந்து கரெக்டாக வந்து நமக்கு ஆப்போசிட்டில் உள்ள பர்சன்ட்டாக கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் அவங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதில் அவங்களோட திறமைகள் என்ன தேவை, அந்த தொழிலில் நம்ம அந்த ஃபீல்டில் நம்ம சஸ்டெயின் ஆகிறதுக்கு என்ன திறமைகள் வேணும். உதாரணத்துக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா நம்ம அதுக்கு தேவையான ஒரு SAP இல்லை டேலி இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் தெரியணும் அப்படின்றது. இதே ஒரு மல்டிமீடியா ஃபீல்டு அப்படின்னா அந்த அனிமேஷனில் அந்த அது ரிலேட்டடான கோர்சஸ் படித்து அதில் நம்மளோட திறமைகளை மேம்படுத்திக்கணும் அப்படின்றது. இன்றைய சூழ்நிலையில் இந்த மாதிரி அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் ப்ளஸ் ஒரு ரைட் ஆட்டிடியூட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திறன்கள் எல்லாமே கூட வளர்த்துடலாம், ஆனால் ஒரு ஆட்டிடியூடு, ஒரு நல்ல மனப்பான்மை இருக்கணும். ஒரு வேலையை எடுத்தோன்னா அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற வந்து ஒரு எண்ணங்கள் அண்ட் குறித்த நேரத்தில் வந்து செயல்படுறது, ஒரு ஆன் டைம் வரணும், 9:00 வரணும்னா 9:00 ஷார்ப்பாக வரணும், அந்த பங்க்சுவாலிட்டி, அந்த ஒரு டெடிக்கேஷன், இதெல்லாமே வந்து சாஃப்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ல வராது. பட் இந்த சாஃப்ட் ஸ்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில் ஆர் உங்களோட தொழில் சார்ந்த அந்த ஒரு விஷயங்களை வந்து கண்டிப்பாக முன்னேற்றிக்கலாம்.
0: ஓகே சார், சூப்பர். இப்போது பொதுவாக மாணவர்கள்லாம் இப்போ டிகிரி முடிக்கிறாங்க, அதுக்கப்புறமா ஓகே சரி நம்ம ஜாப்

0: சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. இன்டர்வியூக்கு போகக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலே அவங்களுக்கு குறையுது. இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: அவங்க சில மாணவர்கள் வந்து அவங்களோட குடும்ப சூழ்நிலை, அவங்க வளர்ந்த சூழ்நிலையினால தான் சில இடத்துல இதாகுது. நிறைய பேர் வந்து அவங்க இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் அ கெரியரில் வந்து பெருசாக சோபிக்கலனாலும் ஓவர பீரியட் அதாவது பட்டு திருந்துவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அனுபவமே வந்து அவங்கள வந்து உயர்த்துது அப்படின்னு பார்க்குறேன் நான். ஸோ அந்த அனுபவம் வந்து நம்ம கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே நம்ம அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, நண்பர்கள் வட்டமாக இருக்கலாம், இல்லை காலேஜ் வந்து ஒரு கேம்பஸில் வந்து ஒரு இன்டர்வியூவில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுன்ற ஒரு செஷன்லாம் நடத்துகிறாங்கன்னா, அதில் மாணவர்கள் வந்து தங்களை ஃபுல்லாக ஈடுபடுத்திக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றது. பொதுவாக இன்டர்வியூ இதெல்லாமே போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து அவங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். அண்டு டீம் பில்டிங்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்டே பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் இல்லைனா ஒரு காலேஜில் வந்து ஒரு சிம்போசியம் நடக்குது அப்படின்னா, அந்த சிம்போசியமில் எப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுல என்ன சிக்கல்கள் இருக்குது, பல ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது, ஒரு ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறது, இல்லை அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனு, இல்லைன்னா அந்த அஜெண்டா வந்து ஸ்கெடியூல் படி நடக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண முடியும். இந்த ஆர்கனைசிங் ஸ்கில்லே வந்து ஒரு பெரிய ஒரு லீடராக மாற்றக்கூடிய ஒரு ஸ்கில்லு தான். ஸோ இந்த மாதிரி அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில், இந்த ஆர்கனைசிங் ஒரு லீடிங் ஸ்கில்லு, ஒரு குழுவில் பணியாற்றக்கூடிய இந்த திறமைகள் எல்லாமே வளர்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க இன்டர்வியூவில் சோபிக்கலாம்.
0: சூப்பர் சார், ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம் நச்சுன்னு 4 Point. மனிதவள மேம்பாட்டு மேலாளர் MS மணிவண்ணன் அவர்கள் கூட பேசிட்டு இருக்கோம். FM 103 இல்

0: ஞானவேல் தியாகராஜன் அவர் கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, லேபர்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது, யங் ஹெச்ஆர்ஸ் எப்படி அப்டேட்டடா இருக்கலாம்னு கேக்குறாங்க சார்.
1: ஸோ யங் ஹெச்ஆர்ஸ் வந்து இந்த லேபர் லால அட்லீஸ்ட் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பாயிண்ட் கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணணும். அண்ட் அந்த லேர்ன் பண்ண விஷயத்தை வந்து நம்ம ஏதாவது ஒரு டிராஃப்ட், இப்போ நம்ம கம்பெனி என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, ஆக்ட் என்ன சொல்லியிருக்கு, நம்ம கம்பெனி என்ன நம்ம என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸிஸ்டிங் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்றத ஃபாலோ பண்ணி அதை ஒரு ரெண்டுக்கும் ஒரு கம்பேரிசன் போட்டு, அண்ட் தேர்டு இதில் வந்து நம்ம வேறு என்ன இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இது இப்போதைக்கு முடியுமா நம்ம நிறுவனத்தில், அது இப்போதைக்கு நம்ம கட்டாயமாக கவர்மெண்ட்டை வந்து அது கட்டாயமாக இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காஸ்ட் இம்பேக்ட் ஆகும், இதை வந்து அந்த யங் ஹெச்ஆர்ஸ் வந்து அதை கால்குலேஷனாக போட்டு அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அவங்க டே டு டே பேசிஸில் கவர்மெண்ட் வந்து ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் வி கேன் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ யங் ஹெச்ஆர்ஸ் இன்றைக்கி என்ன இருக்குது, நாளைக்கு என்ன வரும் அப்படின்றதையும் ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும், அண்ட் அதையும் அவங்க ஆன்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய பார்வை.
0: ஓகே, ஆக்சுவலி இந்த ஞானவேல் தியாகராஜன் கிட்டத்தட்ட மூணு கேள்வி கேட்டிருக்காரு, இது உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி. இப்போ இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோட சேலரியை விட ஒர்க் கல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு
1: கேட்குறாரு. ஸோ முன்னாடி அதாவது ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி வந்து தேவைகள் அது நம்ம அது யூஸ்வலாக

0: சொல்லுவாங்க. ஒரு நம்ம தாத்தா ஜென்ரேஷனுக்கு ஒரு தேவை இருந்து, நம்ம அப்பா ஜென்ரேஷனுக்கு ஒரு தேவை இருந்தது. இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஊழியர்களுக்கு வந்து, அதாவது யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து, அவங்க ஃபாதர், அவங்க ஃபேமிலி இன்கம் ஒரு ஃபேமிலியில் வந்து மணி நாட் நீடட், நாட் மச் ரிக்வயர்ட் ஃபார் ஃபுட் ஆர் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால் அவங்க இது சம்பாரித்தா தான் வந்து ஃபுட் ஆர் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வந்து தேவைப்படும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து இப்போதைக்கு இல்லை. ஏன்னா அது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு மாறிடுச்சு. அது ஆல்மோஸ்ட் அது எல்லாமே செட்டில்டு. இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகலன்னா உடனே நம்ம வீட்டில் பிரச்சனை அப்படின்ற ஒரு சூழல் வந்து ஒரு சில குடும்பங்களில் வந்து அது நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இப்போ அவங்க அப்போ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அவங்கள அவங்க போனாங்கன்னா அந்த நிறுவனத்தில் வந்து அவங்க நிம்மதியாக ஃப்ரீயாக கேஷுவலாக ஒர்க் பண்ண முடியுதா, அவங்களோட ஃப்ரீடம், அவங்களோட ஃப்ரீடம் ப்ளஸ் அவங்களால ஏதாவது அந்த நிறுவனத்துக்கு பங்களிப்பு கொடுக்க முடியுதா அப்படின்ற, அதாவது என்கேஜாக வச்சுருந்து அதன் அவங்களால ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுதா அப்படின்றது தான் இன்றைய இளைஞர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க.
1: ஓகே.
0: ஸோ சேலரியில் இருந்து இன்னைக்கு வந்து அவங்களோட கோல் ஆர் அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க அவங்களோட எதிர்பார்ப்புகள், அவங்களோட சூழ்நிலைகள் வந்து நல்லா இருக்கணும். ஒரு இப்போ அவங்களோட லாங்குவேஜில் சொல்லணும்னா ஒரு வைபா இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ கம்பெனி வந்து இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், ஒரு பொங்கல் செலிப்ரேட் பண்றது, ஹோலி செலிப்ரேட் பண்றது, அண்ட் விமென்ஸ் டே வந்து இன்னும் என்ன மச் கிரேட்டர் வே வந்து செலிப்ரேட் பண்றது, இது எல்லாமே வந்து நிறுவனங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி வேலை வேலைன்ட்டு ஒரே வேலையா கொடுத்து அவங்கள சக் பண்ணாம, இல்லைன்னா அவங்கள ரொம்ப ப்ரெஸ் பண்ணாம, அவங்கள அவங்களோட திறமைகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனியில் வந்து ஃபேக்ட்ரி டே, ஆனுவல் டே இதெல்லாமே நடத்துகிறாங்க. ஸோ அதில் அவங்களோட பேச்சு திறமை, பாட்டு பாடக்கூடிய திறமைகள், இல்லை ஒரு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னா, அந்த திறமைகள் எல்லாமே வந்து நிறுவனம் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அவென்யூ கிரியேட் பண்ணணும் அப்படின்றது பார்க்குறாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறுவனங்களில், இப்போ எங்களை மாதிரி நிறுவனங்களில் சிஎஸ்ஆர் டீமு, சேஃப்டி டீம், அண்டு இந்த மாதிரி நிறையா கமிட்டீஸு, டீம்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் ஒரு ரோட் சேஃப்டி மேரத்தான் அட்டன் பண்ணுறோம், ஒரு ரோட் சேஃப்டிக்கான ஒரு ஹியூமன் செயினில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இந்த மாதிரியான ஒரு வேலையை தவிர்த்து ஒரு சமூக பங்களிப்பு, வேலையை தவிர்த்து அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு என்கேஜாக வச்சுக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் வந்து இன்றைய சூழ்நிலையில் எதிர்பார்க்குறாங்க.
1: ஓகே சார்.
0: அது அந்த நல்ல நல்ல கல்ச்சர் ஆர் நல்ல சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக எம்ப்ளாயீஸ் வந்து அந்த நிறுவனத்தை விட்டு போக மாட்டாங்க. நாட் ஃபார் சேலரி பட் ஃபார் சம் குட் காஸ் அப்படின்றது.
1: ஓகே. இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெச்ஆர்க்கு கம்யூனிகேஷன் இம்பார்ட்டண்ட்டா இல்லை டிசிஷன் மேக்கிங் இம்பார்ட்டண்ட்டான்னு
0: கேட்குறாங்க. டிசிஷன் மேக்கிங் இம்பார்ட்டண்ட் தான், ஆனால் அதை சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா அதை சொல்லக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே முக்கியம். அதுல நல்ல டிசிஷனா இருந்தாலும் அது ஆப்போசிட்ல இருக்க பீப்புளுக்கு வந்து கன்வின்சிங்கா சொல்ல தெரியணும். ஸோ நல்லதோ நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ அதை வந்து நம்ம அவங்க அவங்க அவங்களுக்கு எப்படி அதை எடுத்து சொல்றது அப்படின்றது தான் அது ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு பாக்குறேன். ஸோ அது மித்த துறையை காட்டிலும் ஹெச்ஆர் துறைக்கு அது ரொம்ப அவசியமா தேவைப்படுது.
1: ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ கம்யூனிகேஷன் அப்புறமா டெக்னிக்கல் ஸ்கில், இது ரெண்டில் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க?
0: கண்டிப்பாக டெக்னிக்கல் ஸ்கில் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் நீங்கள் பண்ண வேலை, நீங்கள் நல்லா வேலை செஞ்சிட்ருப்போம், ஒரு பர்சன் நல்லா வேலை செஞ்சிட்ருப்பாங்க, ஆனால் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது.
1: ஓகே.
0: டே டு டே பேசிஸில் அதிகமான நேரங்கள் செலவழித்து நிறையா சின்சியராக நிறையா ஒர்க் பண்ணுவாங்க டெக்னிக்கலாக, ஆனால் அதை வந்து அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. ஒரு ஒரு பொது வெளியிலையோ இல்லைன்னா அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கோ அதை ப்ரெசன்டபுளாக எடுத்துகிட்டு போக தெரியல. இல்லைனா பண்ணி வச்சுருக்கிற விஷயத்தை வந்து இதில் நான் இந்த சக்ஸஸ் பண்ணியிருக்கேன், இதனால் இவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத மேனேஜ்மெண்ட் புரிஞ்சுக்கிற வண்ணம் அவங்க சொல்ல முடியல அப்படின்னா, இவங்க அந்த பர்டிகுலர் பர்சன் ஈவன் தோ டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு ஹையர் அப் த லேடர் போகிறது வந்து சிரமம் தான். அண்டு மேனேஜரியல் ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் யூ பிகம் ஒரு நல்ல லீடர்ஷிப் பொசிஷன் போகிறப்போ உங்களுக்கு வந்து ஹியூமன் ஸ்கில்ஸ் தான் வந்து அபோவ் 70%, அபோவ் 80% கூட சொல்லுவாங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து மியர் 20% தான் பங்களிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. When you are up the ladder.
1: Okay.
0: So, நீங்க ஒரு CEO position இல்லனா ஒரு ஒரு ஃபேக்டரி ஹெட் பொசிஷன் இதெல்லாம் போறீங்கன்னா உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து தேவை தான். அது ஒன்லி டிசிஷன் மேக்கிங் இந்த மாதிரி இருக்கும். வேறு ஹியூமன் ஸ்கில்ஸ், ஒரு பீப்புளை எப்படி கையாள்கிறோம், ஒரு பலதரப்பட்ட ஒரு டீம் ஹெட்ஸு, அவங்களுக்கு கீழே உள்ள டீமு, கிட்டத்தட்ட ஒரு 5000

0: வேறு ஒரு நிறுவனர் வந்து வேலை வாங்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்கு தேவை அந்த ஹியூமன் ஸ்கில்ஸ் தான்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக இதை தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு சொல்கிறீங்க.
0: எஸ், ஸோ அந்த ஹியூமன் ஸ்கில்ஸ் அதில் ஒரு பார்ட்டு தான் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்.
1: ஓகே, ரொம்ப அழகாக தெளிவாக நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. 5:44 அக்காஷ்வானி கோயம்புத்தூர் 103.4 FM நீங்கள் கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க சித்திரசவானம். இன்று மனிதவள மேம்பாட்டு மேலாளர் MS மணிவண்ணன் அவர்கள் கூட பேசிட்டு இருக்கவும் தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஒரு பாட்டு.

5:48 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.4 நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம் மனிதவள மேம்பாட்டு மேலாளர் MS மணிவண்ணன் அவர்கள் கூட பேசிட்டு இருக்கக்கூடிய சித்திர செவானம் நச்சுன்னு 4 பாயிண்ட். அடுத்ததான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் சார். என்ன அப்படின்னா, ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இது வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு HR

0: மேனேஜரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க?
1: இப்போ நிறுவனங்கள் வந்து அந்த ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு சைக்காலஜிஸ்ட்லாம் வர சொல்லிட்டு மந்த்லி ஒன்ஸ் அவங்களுக்கு கவுன்சிலிங் இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்டு ஃபன் ஃப்ரைடே, நான் ஏற்கனவே ஃபன் ஃப்ரைடே அப்படின்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து ஏதாவது கேமிங் ஆக்டிவிட்டீஸு இந்த மாதிரி இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க ஊழியர்கள் வந்து அவங்க பிடிச்சி வேலைக்கு வர்ற அளவுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ, என்ன ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாமே நிறுவனங்கள் இப்போது ஈடுபடுத்திகிட்டு இருக்கோம். அண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நிறுவனங்கள் எம்ப்ளாயீஸ்க்குள்ளே ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனு அண்டு இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராமு இல்லை ஏதாவது விழாக்கள் நடத்துறது இதன் மூலமாக வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம முடிந்த அளவுக்கு குறைக்கிறோம். அண்டு வேலை சார்ந்து வர்ற பணி ப்ரெஷரு இது எல்லாமே வந்து அது எல்லா ஃபீல்டுலேயுமே இன்னவிட்டபிள் தான். ஸோ சேல்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணணும், மார்க்கெட் சினாரியோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்தாலும் அவங்க அவங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணணும். ப்ரொடக்ஷன் ஆப்வியஸாக வந்து அவங்க தேவையான உற்பத்தி வந்து சரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா எல்லா ஃபீல்டுலேயுமே ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ப்ரெஷர் இல்லாமல் நம்ம க்ரோ ஆக முடியாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
0: கவுன்சிலிங்
1: கொடுக்குறோங்கிறீங்க, ரெண்டுமே தான். ஸோ ப்ரெஷர் இல்லாமல் க்ரோ ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வென் யூ ஆர் அண்டர் ப்ரெஷர் யூ வில் பெர்ஃபார்ம் பெட்டர் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. உங்களை எப்போ நீங்கள் ஒரு தண்ணியில் வந்து அந்த பால் அழுத்துறது அப்படின்ற கூட எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க. வென் யூ ஹாவ் அ சம் டெட்லைன், அந்த டெட்லைனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்றப்போ யூ வில் புட் சம் மோர் எஃபர்ட்ஸ். அதில் நீங்கள் நிறையா விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க
0: கண்டிப்பாக. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். இப்போ வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு ரெசியூம் உங்களுக்கு வருது அப்படின்னா எத்தனையோ ரெசியூம் வரும். ஸோ அதில் எப்படி அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்க? யார் எவருனே தெரியாத ஒரு ரெசியூம்லேருந்து அவங்கக்கிட்டேருந்து உண்மையான திறமை எப்படி ஃபில்டர் பண்ணுறீங்க? எப்படி அவங்கள செலக்ட் பண்ணுறீங்க?
1: ஸோ ரெஸ்யூமில் வந்து இப்போது அவங்க கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸுக்கும் நம்ம அந்த பர்டிகுலர் ஜாபுக்கும் தேவையான ஸ்கில்ஸ் எதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இல்லைனா ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இல்லை ப்ரெசன்டேஷன் இதெல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பேசிக் பேக் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த பேக் ஆஃபீஸ்க்கு உண்டான எக்ஸல் பவர் பாயிண்ட் இதெல்லாமே அவங்க ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ வெறும் ரெஸ்யூம் மட்டும், ரெஸ்யூம் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அந்த ரெஸ்யூமில் வந்து நீங்கள் தேவையான ஸ்கில் எல்லாமே அப்டேட் பண்ணி வைக்கணும். அது வந்து உங்களுக்கு அந்த நிறுவனத்தை அடையிறதுக்கு உதவும். அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்கு வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்க கேட்குற க்வெஸ்டினுக்கு வந்து நம்ம ஒரு அந்த டெக்னிக்கலாக போட்டிருக்கிற விஷயத்தில் நமக்கு ரியல் நாலேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். அண்ட் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு வந்து வேலைக்கு அந்த ரெஸ்யூமில் வந்து 4-5 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து அவங்க தெளிவாக போட்டிருப்பாங்க. பட் நம்ம அதை கேள்வியாக கேட்குறப்ப தான், அதாவது இன்டர்வியூவில் க்வெஸ்சன்ஸ் பண்ணுறப்ப தான் அந்த ப்ராஜெக்டில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றது நம்ம தெரிய வரும். ஸோ நிறையா மாணவர்கள் வந்து ஒரு 5-6 மாணவர்கள் சேர்ந்து பண்ணுறப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாலஜியில் இருக்காங்க. யாராவது 1 or 2 கீ பீப்புள் தான் அந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க சுமந்து பண்ணுவாங்க.
0: ஓகே.
1: ஸோ அது வந்து அவங்கள்ட்ட இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்ட்டு அவங்க கேட்குறப்ப தான் அப்புறம் ரொம்ப டீப்பாக அது அந்த க்வெஸ்சன்ஸ் போகிறப்ப தான் வந்து அவங்க இல்லை சார் நான் ஐ வாஸ் சிம்ப்ளி எ பார்ட் ஆஃப் த டீம், என்னோட கான்ட்ரிபியூஷன் இது தான் அப்படின்றத சொல்லுவாங்க.
0: ஓகே.
1: ஸோ இந்த வகையில் நம்ம அவங்களோட ரெஸ்யூமில் போட்டிருக்கிறது அவங்க பக்கா அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் இன்டர்வியூன்னு வர்றது அந்த கேள்விகள் கேட்குறப்ப தான் அவங்களோட ரியல் ஸ்கில் தெரியும்.
0: ஓகே. இப்போ வந்து சொல்கிறீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த டீம் ஒர்க் செய்ய முடியாதவங்களா அவங்களுடைய கேரியரில் என்ன சாதிக்கிறாங்க, என்னென்ன சந்திக்கிறாங்க?
1: டீம் ஒர்க் இல்லாமல் சில கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸுக்குன்ட்டு சில, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பிளாக் ரைட்டரு இல்லைனா இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு ஒன் சச் கோர்சஸ் வந்து நீங்களாக பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஒரு பிளாக் ரைட்டர்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் இதுதான், ஒரு பெயிண்டிங் ஸ்கில்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் இதுதான். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நான் பண்ணக்கூடிய டாஸ்க் என்னால் இண்டிவிஜுவலாக தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா சூஸ் தட் சார்ட் ஆஃப் அ ஃபீல்டு. ஸோ பட் வென் யூ ஆர் என்டர் இன் டு அன் ஆர்கனைசேஷனில் போகிறப்போ நமக்கு கண்டிப்பாக அந்த டீம் ஸ்கில்ஸ் தேவை. ஸோ ஏன்னா ஒரு ஒரு இப்போ வந்து ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் அப்படின்ற கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
0: ஸோ
1: பலதரப்பட்ட மனிதர்கள் வந்து ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறப்போ அவங்களோட தாட் ப்ராசஸ் நல்லாயிருக்கு.

0: புது சிந்தனைகள் உருவாகுது அப்படின்றது வந்து இப்போ நிறுவனங்கள் நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனியிலேருந்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து அந்த டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன், இன்க்ளூஷன்னா யாரையும் எந்த பிரிவினரையும் ஒதுக்காமல் நம்ம அனைவரையும் ஒன்றிணைத்து பணி கொடுக்கணும், அவங்களோட அவங்களையும் சமூகத்தில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் எல்லாமே நிறுவனங்கள் ஃபாலோ பண்ணுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க நகரத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் திறமையின் அடிப்படையில் அவங்களுக்கு வேலை அண்ட் அவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அந்த மாதிரியான உடல் சவால்கள் உள்ள பீப்புளுக்கும் நமக்கு அவங்களையும் நம்ம அந்த பணியில் வச்சு அவங்களோட எஃபெக்டிவ்னஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து நிறுவனங்களே இப்போ எடுத்துட்டு இருக்காங்க.
1: ஓகே சார், ரொம்ப நல்லா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி சித்திரசபானம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.4 FM நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி சித்திர சவானம். இன்று மனிதவள மேம்பாட்டு மேலாளர் MS மணிவண்ணன் அவர்கள் கூட பேசிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கே வந்துட்டோம் சார். நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரொம்ப அழகா பேசுனீங்க. ஸோ நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு ரிமார்க்கபிள் மொமெண்ட் இன் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ FM ரெயின்போ 103 என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த இந்த ஒரு மணி நேரமும் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு என்னைய ஒரு பதட்டத்துக்கு ஆளாக்காமல் ரொம்ப சிறப்பாக அழகாக பேசிகிட்டு இருக்கிற பத்மினி மேடம் அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். RJ பத்மினி மேடம் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இந்த இதுக்கு வந்து என்னோட நண்பர்களாகிய பேட்ரிக் இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னோடய HR ஃப்ரெட்டர்னிட்டி மெம்பர்ஸ் அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோட HR பார்வையில் நான் மாணவர்களுக்கு இல்லை இந்த துறை சார்ந்து யாராவது ஒர்க்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் நெட்ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நெட்ஒர்க்கிங் அப்படின்னா உங்களால் வந்து அடுத்தவங்களோட ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு தேவையான ஒரு கம்யூனிட்டி, அதுக்கு தேவையான ஒரு குழுக்களில் நீங்கள் ஜாயின் ஆகி அதில் வந்து நீங்கள் முன்னேற்றம் அடையலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு HR-னா ஒரு HR ஃபோரம்ஸ் இதெல்லாமே இருக்குது. இப்போ HR ஃப்ரெட்டர்னிட்டி அசோசியேஷன் அப்படின்றது கூட நாங்கள் ஒரு HR-க்காக நடத்திட்டு இருக்கிற ஒரு ஃபோரம். அந்த மாதிரியான ஃபோரம்ஸில் வந்து மாணவர்கள் இல்லைனா யங் HRs இது இவங்கெல்லாம் வந்து அதில் மெம்பர் ஆகிறப்போ அவங்களோட அதில் வந்து சீனியர் பீப்புள் வந்து அவங்களோட நாலேஜ் எல்லாமே ஷேர் பண்ணுறப்போ அதை யூஸ் பண்ணி அவங்க க்ரோ ஆகலாம் அப்படின்றது. இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே ஒரு ஃபீல்டு ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு நல்ல ஒரு நெட்ஒர்க்கிங் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்.
0: கண்டிப்பாக சார், ரொம்ப அழகாக பேசுனீங்க இவ்வளோ நேரம். ஸோ நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி.
1: Thank you so much.
0: Thank you. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் RJ பத்மினி. நன்றி நேர்களே.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. நேர்களினி கேட்கலாம் பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி. தர இருக்கிற முதல் பாடல் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா திரைப்படத்திற்காக.

நீங்கள் கேட்டது பொன்மாலை பொழுது தரையில் பக்தி இசை. இனி நம்மளுடைய பண்பலையில் இருக்க முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து எல் நினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் தா கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். 9:15 மயிலருகு காலத்தை வென்றிருக்கும் காவிய கானங்கள், 10:00 மேடிமெட்டுக்கள் லிசனர் சாய்ஸாக விளம்பரம், நாளைக்கு நிகழ்ச்சிகள் பற்றின குறிப்புகள் கேட்கலாம். 6:02 காலை தஞ்சலில் சான்றோர் சிந்தனை, கருத்து விளக்கம் வழங்குபவர் அரங்க இள வள்ளியப்பன் அவர்கள். 8:50 சைபோலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12

மணிக்கு வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை. உயிரி தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் சௌமியா. 2:30 ஊர்புறத்திலே உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு கேட்கலாம். தொடர்ந்து சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் பகுதியில் கவிஞர் விஜி கல்யாணி அவர்களுடன் நேர்முகம். 6 மணிக்கு பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்கலாம். 6:40 70களில் அமைந்த அழகான ஹிட் சாங்ஸை கேட்டு ரசிக்கலாம். 7:25 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து எல்லினோ தாக்கமும் காலநிலை மாற்றமும் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். 9:15 மைல் மார்க் சம்பாரவியின் நட்சத்திர மயிலிறகு நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் பழம்பெரும் நடிகை டி பி முத்துலட்சுமி அவர்கள். தொடர்ந்து 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் லெஸ்னர் சாய்ஸாக வலம் பெறும்.

0: நேரம் 6:29 எனும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்துக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தவேகா தலைவர் திரு விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்ததாகவும் அந்த சந்திப்பின்போது புதிய அரசு அமைவதற்கான பெரும்பான்மை ஆதரவு தவேகாவிற்கு இல்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தவேகா தனிப்பெரும் கட்சி என்ற நிலையில் ஆதரவு கோராமல் காங்கிரஸ் கூட்டணி கடிதத்துடன் ஆதரவு கோரியதால் பதவியேற்க அழைப்பு விடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் கூடுதல் வழக்கறிஞர் திரு சுந்தரேசன் ஆளுநருக்கு சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை திரட்டுவதற்கு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. தவேகாவுக்கு 112 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே உள்ள நிலையில் பிசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவு கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக பிசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுடன் இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தின் போது இடதுசாரி கட்சித் தலைவர்களும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு திருமாவளவன், தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாலை கட்சிக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்று பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். மக்கள் தவேகாவை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தங்களுக்கான ஆதரவை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதிய அரசை அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஓராண்டுக்கு முன்னர் பகல்காமில் சுற்றுலாப் பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் முதலாம்

நிறைவு நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி திரு ஜெய்சங்கர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும், நாட்டின் அமைதியை குலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்காது என்ற உறுதிப்பாட்டை மீண்டும் ஒருமுறை இந்நாளில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தகவல் ஒளிபரப்பு

0: அதிகரிக்கும் போது அது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாதாரணமாக வெப்பத்தை உணர்றோம். காலையில் சூரியன்கிட்ட இருந்து நமக்கு வந்து வெப்பம் வந்து வருது. அந்த வெப்பம் வந்து பூமியில் வந்து பட்டு திரும்ப வந்து அந்த அண்டத்தை தாண்டி ஸ்பேஸுக்கு போயிடுச்சுன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் இந்த பசுமை குடில் வாய்க்கில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்வை மாதிரி போத்திரும். அந்த போர்வைக்கு மேலே நம்ம திருப்பி பூமியிலேருந்து வெளியேறக்கூடிய அந்த வெப்பம் வந்து போகாமல் திரும்ப பூமியவே பிடிச்சி வச்சு. சாதாரணமாக நம்ம பெட்ஷீட் போதிக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி நம்மளுடைய மூச்சு காற்று வந்து பெட்ஷீட் போதிக்கணும்னா வெளியே போகுமா? போகாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போர்வை வந்து நம்ம பூமியிலேருந்து வெளியிடக்கூடிய அந்த வெப்பத்தை வந்து வெளியிடாமல் உள்ளேயே சுற்றி சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக நம்ம வந்து பூமி வெப்பமயமாகிறது. ஒவ்வொரு மாற்றங்களாக இதெல்லாம் தான் ஆரம்பிச்சுட்டே இருக்குது. இதெல்லாம் நான் நிலத்தில் சொன்னேன். இப்போ நம்ம பூமியை பார்த்தீங்கன்னா நிலம் மட்டும் ஒரே ஒரு பங்கு கிடையாது. பூமியில் முக்காவாசி பங்கு நீர். அதாவது அது வந்து உங்களுக்கு எங்கே பார்க்குறோம், நம்ம வந்து கடலில் பார்க்குறோம். இந்த நீர்நிலை வந்து 70%, 30% பார்த்தீங்கன்னா பூமியிலையும் இருக்குது. அப்ப இந்த நான் சொல்லக்கூடிய இந்த எல்னினோ லானினான்றது பாத்தீங்கன்னா கடல்ல முக்கியமா சமுத்திரங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுகள். நாம எப்படி ஒரு நாணயத்துல வந்து ரெண்டு பக்கம் பாக்குறோம் இல்லைங்களா, தலை ஒரு பக்கம் பூ ஒரு பக்கம் பாக்குறோம், அது மாதிரி இந்த எல்னினோ லானினான்றது நம்மளுடைய பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லைங்களா, அதுல நிகழக்கூடிய கடல் வெப்பத்துல நிகழக்கூடிய வெப்பம் அதிகரித்தலும் வெப்பம் குறைவதையும் தான் சொல்றோம். வெப்பம் அதிகரிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா எல்னினோ அப்படின்னு சொல்றோம். வெப்பம் வந்து சராசரி வெப்பநிலை, கடல் நீர் வெப்பநிலை வந்து சராசரி அளவை விட குறையும் போது அதை வந்து லானினான்னு குறிப்பிடுறோம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நீருக்கும் நிலத்துக்கும் உள்ள பெரும் காலநிலை மாற்றத்தை வந்து பத்தின குறிப்புகளை வந்து அதிகளவு உள்ளடக்கி இருக்குதுங்க.
1: எல்னினோ லானினா இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல் சொல்லுங்களேன் மேடம்.
0: இது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இது எங்க நடக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தேன்னா பசிபிக் பெருங்கடல். இந்த பசிபிக் பெருங்கடல்ல வந்து நினோ பகுதிகள் அப்படின்ற ஒரு முக்கியமான இடங்கள் இருக்கு. ஏன்னா பசிபிக் பெருங்கடல் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே அதிக பரப்பளவு கொண்டது. இந்த நினோ பகுதிகள் வந்து அந்த பசிபிக் பெருங்கடல் உள்ள இருக்கக்கூடிய பகுதிகள். அதில் வந்து நமக்கு 1, 2, 3, 4 இடையில வந்து 3.4 இந்த மாதிரியான பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரு பகுதியை குறிக்குது. அதுவே வந்து 3 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிழக்கு பசிபிக் பகுதியை குறிக்குது. 3.4ன்றதை பார்த்தீங்கன்னா அதுதான் மிக முக்கியமான பகுதி. அது வந்து நம்மளுடைய பூமத்திய ரேகையில் 5 டிகிரி தெற்குலையும் 5 டிகிரி வடக்குலையும் இருக்கக்கூடிய அட்சரேகையிலையும் 120 டிகிரி மேற்குலையும் 120 டிகிரி மறுபடியும் மேற்குலையும் இருக்கக்கூடிய தீர்க்க ரேகையிலையும் அமைஞ்சிருக்குது. இதுதான் வந்து முக்கியமான பகுதி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய பசிபிக் பகுதியை வந்து உள்ளே அடக்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கண்காணிக்குது. இதை வந்து தேசிய கடல் மற்றும் வளிமண்டல கண்காணிப்பு வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அவங்க அந்த கண்காணிப்பு முறைகள் படி தான் இந்த வருஷம் வந்து நமக்கு எல்னினோவா அது இருக்குதா அல்லது லானினாவா மாறுதான்றதை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 4ன்ற பகுதி வந்து நமக்கு மத்திய பசிபிக் மற்றும் மேற்கு பசிபிக் உள்ள பகுதிகளை வந்து குறிக்குது. இதெல்லாமே வந்து நமக்கு பசிபிக் பெருங்கடல்ல நிகழக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுகளா பிரிக்கிறதுக்காக இந்த பகுதிகளை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. பூமியில வந்து இப்ப நம்ம வந்து சராசரியா ஒரு மேப்பை பார்க்கும்போது இப்படி வந்து விரிச்ச கோணத்துல நம்ம பாக்குறோம். அதுவே நம்ம சாதாரணமா இந்த கடைகள்லாம் வாங்கும்போது உலக உருண்டை வாங்குவோம் இல்லைங்களா, அதுல வச்சு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த பகுதிகள் எல்லாம் வந்து இப்படி விரிச்சு பார்க்கும்போது ரொம்ப அதிகமான இடைவெளியோட தெரியும். அதுவே வந்து நம்ம கடையில் வாங்கக்கூடிய உருண்டையில பார்க்கும்போது மிக மிக அருகில் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா பகுதியில் உள்ள தகத்தின்ற இடத்துலையும் ஆஸ்திரேலியாவில் டார்வின்ல பகுதியிலையும் இடையிலே நடக்கக்கூடிய கடல் அழுத்த வேறுபாடு இதுதான் வந்து நம்ம வந்து அளவீடாக வச்சுக்கிறோம். ஸோ இந்த அளவீடை வச்சு தான் வந்து அந்த பசிபிக் பெருங்கடலில் அது வந்து எல்னினோவா மாறுதா, அந்த பசிபிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய தன்மை கடல் நீர் வெப்பமாகிறது வந்து அதிகரிக்குதா அல்லது கடல் நீர் வெப்பம் வந்து குறையுதான்னு பார்க்கறது வந்து இதை வச்சு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த எல்னினோ நிகழ்வுன்ற போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா பகுதியில் உள்ள தகுதியில் வந்து குறைந்த காற்றழுத்தம் நிகழும். அப்போ குறைந்த காற்றழுத்தம் அப்படின்னாவே அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக வெப்பம் இருக்கும். எப்படின்னா ஏன்னு பார்க்குறோம்னா நம்மக்கிட்ட சூரியன்கிட்ட இருந்து நமக்கு வந்து ஒளி கிடைக்குது. அந்த ஒளி வந்து எங்கெல்லாம் இப்போ நாம் வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கிறோம். அப்போ நமக்கு வந்து நிறையா அந்த ஒளி கிடைக்குது. அப்போ அந்த நிறையா அந்த ஹீட் அந்த ஒளி கிடைக்கும் போது என்னாகும்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காற்று எல்லாமே சூடாயிடும். அப்போ காற்று சூடாச்சுன்னா என்னாகும், அது வந்து கீழே இருக்காது, மேலே நோக்கி நகரும். அப்போ நகரும் போது உங்களுக்கு ஒரு வெற்றிடம் உருவாகும். அப்போ அதை தான்

வந்து அழுத்தம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நிகழ்வு கடல்லையும் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகதின்ற இடத்துல வந்து உங்களுக்கு அதிக வெப்பம், கடல் வெப்பம் அதிகரிக்கும் போது அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகுது, அதுதான் வந்து குறைந்த காற்றழுத்த பகுதின்னு சொல்கிறோம். அப்போ எங்கே காற்று எப்பயுமே என்ன ஒரு விஷயம் வந்து அதிகம் குறைவுன்றப்போ அதை வந்து சமநிலைப்படுத்தணும். அப்போ எங்கே வந்து அதிகமான காற்று இருக்கோ அது வந்து ஓடி வந்து திரும்ப அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக ஓடி வரும். ஸோ அப்போ இங்கே வந்து உங்களுக்கு காற்று குறைஞ்சி போச்சு, அப்போ எங்கே வந்து உங்களுக்கு அதிகமான தண்ணியெல்லாம் இருக்கோ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல வந்து அதிக மழைப்பொழிவு கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு பொதுவாகவே கேள்விப்படுவோம் இல்லைங்களா, காற்றழுத்த தாழ்வு பகுதி. அப்போ அந்த தாழ்வு நிலை உருவாகும் போது உங்களுக்கு வெளியிலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய எங்கெல்லாம் தண்ணி அந்த காற்று வந்து மாய்ச்சர் இருக்கக்கூடிய காற்று வந்து இருக்குதோ அதெல்லாம் ஓடி வந்து உங்களுக்கு அந்த வெற்றிடத்தை நிரப்பும். அப்போ அதனால தான் உங்களுக்கு அந்த இடங்களில் அதிக அளவு மழை கிடைக்கும்.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 ஏறும் ஊறும் நிகழ்ச்சி. இதில் எல் நினோவும் காலநிலை மாற்றமும் குறித்து நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
1: அப்ப இந்த எல் நினோ நிகழ்வானதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தென் அமெரிக்கால உள்ள தகுதி பகுதியில குறைந்த காற்றழுத்தம் நிலவுது. அதே போல அப்போ ஒரு இடத்துல குறைஞ்சிருந்ததுன்னா ஏதோ ஒரு பக்கம் அதிகமாக இருக்கணும். அந்த அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பகுதியில் உள்ள டார்வினில் அதிக காற்றழுத்தம் இருக்கும். அப்போ அதிக காற்றழுத்தம்னா அங்கே அதனுடைய எதிர்மறை என்ன இருக்கும், வெப்பநிலை வந்து குறைந்து காணப்படும். அப்போ இங்கே இருக்கிற காற்றும் மழையும் மேகமும் வந்து அங்கே போய் உங்களுக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த நிகழ்வை வந்து எல்லினோ நிகழ்வுன்னு சொல்கிறோம். இதேவே தலைகீழான் மாறி நடந்தது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து லானினா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன நடக்கும், லானினா சமயங்களில் இந்த தென் அமெரிக்கா பகுதியில் உள்ள தகுதியில் வந்து அதிக காற்றழுத்தமும் மாறாக டார்வினில் வந்து குறைந்த காற்றழுத்தமும் நிகழும். இதனால தான் வந்து இது வந்து நம்மளுடைய நாணயத்தின் இருபக்கம்னு சொன்ன மாதிரி பசிபிக் பெருங்கடலில் நிகழக்கூடிய கடல் வெப்பம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு அது வந்து எல்னினோவாகவும், கடல் வெப்பம் வந்து குறைந்து காணப்படும் போது அது லானினாவாகவும் மாறுது. இதுக்கு வந்து மிகவும் முக்கியமாக நீங்கள் கேட்டது மாதிரி எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடக்குது. இதை நம்ம பூமியோடைய நம்ம உரண்டையில் பார்க்கும்போது அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் எங்கேயோ தூரம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உரண்டையில் பக்கத்தில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மத்திய பசிபிக் பெருங்கடலில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம்.
0: சரிங்க மேடம், இந்த நிகழ்வுகளால் என்ன விதமான வானிலை மாற்றங்கள் ஏற்படுது? இப்போ சொன்னீங்க குறைந்த காற்றழுத்தம் அதிக காற்றழுத்தம், இதுதான் நீங்கள் வந்து இந்த மாதிரி எல் நினோ லானினா அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னீங்க. இந்த நிகழ்வுகளால் என்ன விதமான வானிலை மாற்றங்கள் ஏற்படுது மேடம்?
1: அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லினோ நிகழ்வு காலங்கள் எல்லாமே நம்ம பொதுவாக இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, உலகம் வெப்பமயமாகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கடந்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் சொல்லும்போது இதுக்கு முன்னாடி 2011 எடுத்துக்கலாமே, 2011 வந்து அதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி வெப்பமான ஆண்டா அறிவிச்சாங்க, அடுத்து 2022 அறிவிச்சாங்க, கடைசியா இப்ப 2023-24 இப்ப 25 வந்து 26 நடக்குது. அப்ப 24 வரைக்கும் பார்த்தோம்னா 24-25 அதுதான் வந்து அதிக வெப்பமான ஆண்டா வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 15 வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா 15 வருஷம் இடைவெளியில ஒரு 10 ஆண்டுகள் வந்து வெப்பமான ஆண்டா இருந்ததுன்னா அந்த வெப்பமான ஆண்டுகளோட நிகழ்வு முக்கியமான நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வருடம் அல்லது 2 வருடம் வந்து எல்னினோ வருடமாக தான் இருந்திருக்கும். இப்போ அதுக்கு மிக முக்கிய உதாரணமாக பார்த்தீங்கன்னா 2023-24 இந்த ஆண்டுகள் வந்து வெப்பமான ஆண்டாக அறிவிச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்னினோ ஆண்டாக தான் அந்த வருஷம் இருந்தது. அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளில் நம்ம வந்து இப்போது சராசரியாக இப்போ நம்ம 10 ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா எல்னினோ நிகழ்வு உள்ள வருடம் வந்து அதிகமான வெப்பமான ஆண்டாக வந்து அதில் வந்து கணக்கு வருது. இப்போ இது ஏன் நம்ம இதை முக்கியமாக பார்க்குறோன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ பசிபிக் பெருங்கடல் தான் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் வந்து பசிபிக் பெருங்கடல் தான். இப்போ ஒரு மனிதர் வந்து சராசரியாக நம்ம பூமத்திய ரேகையிலேருந்து நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசிபிக் பெருங்கடலில் மட்டுமே ஒரு 40% காலம் வந்து அவர் நடந்து போய்கிட்டே இருக்கணும். அவ்வளவு பரப்பளவு அந்த இடத்த வந்து நம்ம போய் சேர்றதுக்கான காலங்கள் ஆகும். அதனால தான் அந்த இடத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுமே வந்து நமக்கு மிக முக்கியமான
0: பாதிக்குது.
1: இப்ப நம்மளுடைய இந்திய வானிலை துறையோட தரவுகளை படி பார்த்தாலுமே நமக்கு 15 வெப்ப ஆண்டுகள்ல 10 வெப்ப ஆண்டுகள் வந்து எல்னினோ ஆண்டோட ஒத்து போகுது. அப்ப ஒவ்வொரு வருஷம் நமக்கு வெப்பமான ஆண்டா உருவாகிறதுக்கு இந்த எல்னினோ நிகழ்வு வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ இந்த மாதிரியான வானிலை மாற்றங்கள் வந்து அதிக அளவு நிகழ்ந்துகிட்டே இருக்குதுங்க.
0: சரிங்க மேடம், இந்த நிகழ்வுகள் எவ்வளவு கால இடைவெளியில நடக்குது?
1: இந்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3-7 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழும், சராசரியா நிகழும். அதுவே இந்த ஒரு நிகழ்வு வந்து நமக்கு வந்து இடைவெளி எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கும். இது எங்கே பார்த்தாங்க அப்படின்னா பசிபிக் கடல், அது வந்து நம்ம தென் அமெரிக்காலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ அங்கெல்லாம் வந்து நம்ம அந்த கிறிஸ்மஸ் சமயங்களில் இதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்மஸ் சமயங்களில் தென் அமெரிக்காவில் ஒரு 17ஆம் நூற்றாண்டு இருந்து அந்த ஒரு 18 அந்த மாதிரி நூற்றாண்டுகள் காலங்களில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா

0: அதிக அளவு வந்து மீன் வந்து அந்த கடல்ல இருந்து பெரு நகரத்தில் இருக்கக்கூடிய கடல்ல இருந்து அதிக மீன் வந்து அந்த மீன்பிடி வாசிகளுக்கு கிடைச்சுக்கிட்டே இருந்தது. அது எதனாலன்றது வந்து அவங்களால ரொம்ப நாளா கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா குறிப்பிட்ட அந்த டிசம்பர் மாதங்கள்ல மட்டும்தான் ஒரு சில வருஷங்கள்ல கிடைக்க ஆரம்பிச்சது. இது ஏன் எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்றத வந்து தொடர்ந்து ரொம்ப வருடங்கள் கழிச்சு பார்க்கும்போது தான் என்ன நடந்திருக்குன்னா, அந்த இடங்கள்ல வந்து உங்களுக்கு இந்த எல்நினோ நிகழ்வுன்றது டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கும். அப்ப ஆரம்பிக்கும் போது கடல் வெப்பநிலை வந்து அதிகரிச்சு காணப்படும் போது அங்க வந்து நியூட்ரியன்ட் அப்வெல்லிங் சொல்லுவாங்க, அதாவது கடலுக்கு கீழே வந்து அடர்த்தியான நிறைய சத்துக்கள் நிறைந்த தண்ணீர் இருக்கும், அது கீழ இருந்து மேல வந்து கலந்து கலந்து வந்துட்டு இருக்கும். அந்த கலந்து வந்துட்டு இருக்கிற போது இந்த கடல் வெப்பம் நீர் அதிகரிச்சு அந்த கீழ இருந்து வரக்கூடிய கலக்கக்கூடிய அந்த தண்ணி மாறுபாடுனால இந்த மீன்கள்லாம் கரையோரம் ஒதுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீன்பிடிவாசிகளுக்கு அதிக அளவு வந்து மீன் கிடைச்சிது. அதாவது ஏன் பார்க்கும்போது தான் அப்போ அந்த எல்நினோ நிகழ்வுகள் வரும் காலங்கள் எல்லாமே அந்த பெருநகரங்கள்ல அதிக வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்தோட ஒன்னா வந்து இந்த மீன்களும் வந்து நிறைய கரை ஒதுங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால இதுக்கு ஒரு பெயர் காரணம் கூட உண்டு. அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து பாய் சைல்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த கிறிஸ்மஸை ஒட்டி வந்தது நிகழ்வுன்றதுனால அதை வந்து பாய் சைல்டுன்னு கூட அதை வந்து குறிப்பிடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலம் பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பிட்டு ஒரு நான் சொன்ன 3-7 வருடங்கள்ன்றது சராசரி. ஆனால் அவ்வளோ வருஷங்கள் இடைவெளியில தான் நிகழும்ன்றது கண்டிப்பாக கிடையாது. அது வந்து சில காலங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு சில வருடங்கள் வந்து எல்லினோ வருடங்களாகவே கூட இருந்திருக்குது. அதே மாதிரி சில காலங்கள் வந்து இடைவிட்டு, ஏன்னா ரெண்டு நிகழ்வுகளுக்கு இடையிலே சமநிலைன்னு ஒரு காலம் வரும், அந்த சமநிலை காலத்தையும் தொட்டு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா உலக அளவிலேயே வந்து நமக்கு இந்த நீர்நிலைகளில் வந்து வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால, குறிப்பாக அதுவும் பசிபிக் பெருங்கடல் அதிகரிக்கிறதுனால நிலத்துக்கும் கடலுக்கும் உள்ள தொடர்புகளை வந்து அது அதிகரிக்குது. அதில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து அதிகரிக்கிறதுனால இப்போ வரக்கூடிய இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து எல்நினோ நிகழ்வாகவே இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி 1 வருஷம் அல்லது 2 வருஷம் கூட தொடர்ந்து அந்த எல்நினோ நிலைப்பாட்டிலேயே அது இருக்குது. அதுவே வந்து லானினா மாறும்போது லானினா நிகழ்பாட்டிலேயே இருக்குது. அது வந்து அந்த அதனுடைய சங்கிலி வந்து அந்த நிகழ்வுகள் வந்து மாறாமல், அந்த எல்நினோ அல்லது லானினா நிகழ்வுகள் சமநிலை நிகழ்வுகள்னு மாறாமல் தொடர்ந்து எல்நினோ நிலையிலையும் அல்லது லானினா நிலையிலையுமே இருக்கக்கூடிய சூழல் வந்து அதிகரித்து வந்துக்கிட்டு இருக்கு.
1: இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில எல் நினோ அப்படிங்கிறது என்ன, இந்த நிகழ்வின் மூலமா என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இந்த எல் நினோ பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கும் நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கோகிலவாணி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். மீண்டும் நாளைக்கும் எல் நினோ பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கும் நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க.
2: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில் முக்கியமாக கறவை மாடுகளில் பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பரா

0: பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று இடவசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டியே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடங்களில் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னென்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா, வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வமாக. நன்றி.
1: இத்துடன் இன்றைய ஏரும் ஊரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தாவேக தலைவர் திரு விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்ததாகவும், அந்த சந்திப்பின்போது புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு தாவேகாவிற்கு இல்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா தனிப்பெரும் கட்சி என்ற நிலையில் ஆதரவு கோராமல் காங்கிரஸ் கூட்டணி கடிதத்துடன் ஆதரவு கோரியதால் பதவியேற்க அழைப்பு விடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் கூடுதல் வழக்கறிஞர் திரு சுந்தரேசன் ஆளுநருக்கு சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை திரட்டுவதற்கு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. தாவேகாவுக்கு 112 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே உள்ள நிலையில் பிசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவு கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக பிசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுடன் இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தின் போது இடதுசாரி கட்சித் தலைவர்களும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு திருமாவளவன், தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து கட்சிக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்று பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். மக்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தங்களுக்கான ஆதரவை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதிய அரசை அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தாவேகாவிற்கு ஆதரவு அளித்த காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் அவசர முடிவுகள் எடுக்கும் அதிகாரத்தை கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலினுக்கு வழங்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தீவிரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஓராண்டுக்கு முன்னர் பகல்காமில் சுற்றுலாப் பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவு நாள் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி திரு ஜெய்சங்கர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும், நாட்டின் அமைதியை குலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்காது என்ற உறுதிப்பாடு மீண்டும் ஒருமுறை இந்நாளில் நிரூபிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், ஓராண்டுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது இந்திய படைகள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி நம் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்ததாக கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரவை செயலர், மாநில தலைமைச் செயலர்கள் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. காலை 9:30 தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளுமாறும், தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை என்றாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடிய என்றும் அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 39 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால்

0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை மணி 10:02 ஒலிபரப்பாகும். கேட்க காத்திருங்கள் நேயர்களே.
1: மலேசி வாசுதேவன் எஸ் ஜானகி பாடின பாடல் கேட்டீங்க. பாடலாசிரியர் வாலி இந்த திரைப்படமானது மைக்கேல் மதன காமராஜர் திரைப்படத்திற்காக. தொடர்ந்து அடுத்த பாடல் காக்கி சட்டை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடின பாடலை கேட்க இருக்கோம். இணைந்திருக்கிறோம். இது மிருதம்.

நடிகன் பிலிம்காக பாடல் கேட்டிருச்சிங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மச்சானுக்கு பாடியது பாடல் ஆசிரியர் புலமைப்பு தென்னிசை இளையராஜா. தொடர்ந்து அடுத்த பாடல் இதம் ரிதம்ல பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திற்காக கேட்க இருக்கீங்க. பாடியவர்கள் அருண்மொழி, கே எஸ் சித்ரா, பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா.

நேரம் 8:30. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இதம் ரிதம் நிகழ்ச்சியில கேட்ட இந்த பாடல் கோயில் காலை பிலிம்காக கேட்ட ரசோம் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. நிகழ்ச்சி தர இருக்கிற அடுத்த பாடல் கே எஸ் சித்ரா கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் நா காமராசன், இசை இளையராஜா. கேட்க இருக்க இந்த பாடல் பெரிய வீட்டு பன்னிக்காரன் திரைப்படத்திற்காக ஒலிக்க காத்திருக்கு.

நேரம் 8:35 இதம் ரிதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களுக்கான நினைவூட்டல் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. நாளை பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை. உயிரி தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சௌமியா.

8:41 இணைந்திருக்கிறோம். இது இதம் ரிதம் கேட்ட இந்த பாடல் அமரன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடல் ஆசிரியர் பிறைசுதன், இசை ஆதித்யன். நிகழ்ச்சியில் கேட்கிற அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது, இசை சங்கர் கணேஷ். இடம்பெற்ற இந்த திரைப்படம் மூன்று முகம். இணைந்திருக்கிறோம். இது இதம் ரிதம்.

நேரம் 8:46 இணைந்திருக்கிறோம். இது அமிர்தம் நேர்களுக்கான நினைவூட்டல். நாளைக்கு ஈவினிங் 5:02 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில கவிஞர் விஜி கல்யாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

8:52 கேட்ட இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. வாழ்வே மாயம் பிலிம்காக கேட்டு ரசிச்சோம். பாடலாசிரியர் வாளி. நிகழ்ச்சி தரக்கிற அடுத்த பாடல் பாஷா திரைப்படத்திற்காக கேட்க இருக்கிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. இசை தேவா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியாக கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலாக இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளே எப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதில் ஒன்று வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அதை நீங்கள் நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமாக வர்ற, இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில் வர்ற கேன்சர், சினைப்பையில் வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லேயோ இல்லை வராமல் தடுக்கிறதுக்கோ இல்லை முறைகளையெல்லாம் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் டீட்டெயிலாக பேசுனீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாமல் அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டாக யூக்லிபிரியமாக இருக்கும் பொழுது சில வியாதிகள் வயிட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராமல் நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளாக நம்ம எடுத்துக்கணும்.
2: நேரம் 8:59 இதுவரையில் இணைந்திருந்தது இதம் ரிதம் நேர்களுக்கான நினைவூட்டல். நேர்களே, நாளை 9:15 மை மார்க் சம்பாரவை என் நட்சத்திரமும் இருக்கு. நாளை நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் பழம்பெரும் நடிகை டி.பி. முத்துலட்சுமி. இதுவரையில் நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்.ஜே. யாகேல். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: Good evening. This is Akashwani. I am Anuja Kumar with the news at 9. The headlines. Nation salutes bravery and sacrifice of armed forces on first anniversary of Operation Sindoor. President, Vice President and Prime Minister call it a defining testament to India's unwavering resolve against terrorism. West Bengal Governor dissolves assembly. Political parties on to form governments in Tamil Nadu and Kerala. Railways to move to upgraded passenger reservation system from August, replacing the 40-year-old system. Minister Ashwini Vaishnaw directs officials to ensure smooth transition.

வாழ்க்கை ஒரு பெரிய சபை. அதில் பெயர் வாங்குவது எளிது, ஆனால் மரியாதையை வாங்குவது நேர்மையால் மட்டும்தானே முடியும். தன்னை புரிந்த மனிதன் உலகத்தோடு போராட முடியும். ஏனெனில் அவன் பயப்படுவது மற்றவர்களுக்காக அல்ல, தன்னுடைய பலவீனங்களை எண்ணியே. உன்னை நீ அறிந்து கொண்ட அந்த நொடி முதல் இந்த உலகமே உன்னில் அடங்கும். நேயர்கள் கேட்ட அந்த பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். 9:20 அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மயிலிறகு. கண்ணில் அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும், நெஞ்சனில் ஆசை இருந்தால் நீரிலும் தேனூரும், சொந்தமும் புரியவில்லை அதை சொல்லவும் மொழியில்லை. இது கண்ணதாசனின் பாடல் வரிகள். பிரிவினால் வாடுவது ஆண் உள்ளம் மட்டுமல்ல, இங்கே பிரிவை எண்ணி வாழும் பெண் புலம்பல் பாடும் தான் இந்த பாட்டு. சொல்ல முடியாத நினைவலைகளை சொல்ல துடிக்கும் இந்த பாடல் மயிலிறகில்.

கேட்ட அந்த பாடல் ஆனந்தி திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் நேயர் பிறப்பம். நேரம் 9:25. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இசைத்தன்றலால் இதயம் வருடும் மயிலிறகு. இருவருக்குள் அன்பானது தோன்றும் போது அங்கே கனவு வருவது இயல்பாகிறது. கனவு வரும்போது அங்கே நாணமும் சேர்ந்தே தோன்றுகிறது. அந்த நாணம்தான் அன்பை இன்னும் கூட செய்து ஒரு கனவாய் மீண்டும் வருகிறது. காதல் கனவில் மிதந்து கொண்டிருக்கும் கட்டுச்சேவளையும் பெட்டை கோழியையும் பெட்டியிலே போட்டு அடைத்தால் அவை பாட்டு பாடி ஆட்டமாடி மகிழ்கிறது. அந்த கட்டுச்சேவலும் பெட்டை கோழியும் என்ன பாடல் பாடியிருக்கும் கேட்டு வருவோமா?

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10:50 ஒலிபரப்பாகும். கேட்க காத்திருங்கள் நேயர்களே.
2: தன் கணவனை தவிர வேறொரு உலகம் பெண்ணுக்கு கிடையாது. 1000 முறை அவளிடம் பேசியே இருந்தாலும்
3: நேரம் 9:30.
4: ஆகாஷ்வாணி கல்யாண கலாட்டா நாடகம், எழுதியவர் கே. பக்ரியப்பன் அவர்கள், நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி தணிகாச்சலம், எல். விஜயா, ஆர். பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர்.
5: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ரொம்ப நேரமா வாசலையே பாத்துட்டு இருக்கீங்களே, உங்க ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் வெயிட் பண்றீங்களா மேடம்?
6: எஸ் சார், இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், பொண்ணுங்களை காக்க வைக்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சுகம். ச்சே,
5: அப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க மேடம். நானும் ஒரு பொண்ணுக்காக தான் அரை மணி நேரமா வெயிட் பண்றேன், இன்னும் வரல. ஒருவேளை அலங்காரம் இன்னும் முடியலையோ என்னவோ.
6: முதன் முதலா சந்திக்கிற அவசரத்துல

0: அவரோட ஃபோன் நம்பர் கூட வாங்க மறந்துட்டேன்.
1: எனக்கும் நான் சந்திக்க போற பொண்ணு யாருன்னு கூட தெரியாது. அடையாளத்தை கூட கேட்டுக்கல மேடம்.
0: ஓ அப்படியா சார். கொஞ்ச நேரம் நின்னு பாப்போம்.
1: சரி, அவர் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க?
0: பிங்க் கலர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வரதா சொன்னாரு.
1: ஓ, அப்ப அவர் பேர்
0: மிஸ்டர் ரவி.
1: அப்ப நான் சந்திக்க இருந்த பொண்ணு ரம்யா, நீங்க தானா?
0: எஸ், நான் தான் ரம்யா. ஆமா, நீங்க ரெட் கலர் ஷர்ட்ல போட்டிருக்கீங்க.
1: அதை ஏன் கேக்குறீங்க ரம்யா? வர வழியில வேகமா வந்த கார்காரன் தேங்கி கிடந்த தண்ணியை தூக்கி ஏன் மேலாடிச்சிட்டான்.
0: அச்சுச்சோ. அப்புறம்
1: அப்புறம் என்ன, பக்கத்துல இருந்த என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்தேன்.
0: நீங்க என்கிட்ட பேசினது நல்லதா போச்சு, இல்ல நாம ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்காமையே போயிருப்போம்.
1: நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கணும்னு இருக்கிறப்ப சந்திச்சுதானே ஆகணும்.
0: நீங்க சொல்றது சரிதான். வாங்க, காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம். உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே.
1: நான் பேங்க்ல மேனேஜரா இருக்கேன், கை நிறைய சம்பளம், அம்மாவும் அப்பாவும் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்.
0: ஓகே, எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எங்க அப்பா கோடீஸ்வரர், எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்.
1: நாம ரெண்டு பேரும் ஏன் சந்திக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சம்மதத்துக்காக தான் அம்மா அப்பா காத்துக்கிட்டு இருக்காங்க.
0: மிஸ்டர் ரவி, எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு.
1: கனவு காணுவது ஒன்றும் தப்பு இல்லை. உங்க கனவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
0: கண்டிப்பா. ரொம்ப வசதி, நிறைய சொத்து, பணம் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும்.
1: நீங்க சொல்றத பார்த்தா நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்ன்றீங்க, அப்படித்தானே?
0: அப்படி இல்லை, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கக்கூடாதுலாம் நான் சொல்லலை. எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா ரவி?
1: நோனோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியை காதலிக்கணும், அதுதான் என்னுடைய பிரின்சிபல்.
0: எனக்கும் காதல்னா சுத்தமாக பிடிக்காது. மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான்.
1: மிஸ் ரம்யா, இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: இதுவரை என் மனசுக்கு பிடிச்சவரை நான் சந்திக்கவே இல்லை மிஸ்டர் ரவி.
1: என்ன உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கா?
0: இன்னும் என் மனசு ஒரு முடிவுக்கு வரல.
1: எப்போ வரும்?
0: சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், ஏன் சில வருடம் கூட ஆகலாம்.
1: சாரி சாரி மிஸ் ரம்யா, என்னால் அவ்வளோ நாள்லாம் காத்திருக்க முடியாது.
0: நான் உங்களை காத்திருக்க சொல்லலையே. என் மனம் உங்களை ஓகேன்னு கூட சொல்லலாம். ஆனால் கட்டுப்பாடு இல்லாத சிட்டுக்குருவியை போல உலகத்தை சந்தோஷமாக சுற்றி வரணும் என் கணவரோட.
1: நான் மகிழ்ச்சியோடு இருக்க ஆசைப்பட்றேன், நீங்கள் சந்தோஷத்தோடு பறக்க ஆசைப்படுறீங்க. தேங்க்ஸ் ரம்யா, நான் கிளம்புறேன் ரம்யா.
0: என்னை பிடிச்சிருக்கான்னு எதுவும் சொல்லாமல் பொறுப்பிட்றீங்களே மிஸ்டர் ரவி.
1: என் மனசு இன்னும் ஒரு முடிவுக்கு வரல மிஸ் ரம்யா.
0: ஓ அப்படியா, அது எப்போ வரும்?
1: சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம். ஏன்?
0: போதும் போதும், சில வருடங்களாக கூட ஆகலாம், அப்படிதானே? என்ன ரவி, ரிப்பீட்டா?
1: நோனோ, உங்களை சந்திச்சதில் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த விஷயத்தையும் அமைதியாக டீல் பண்ணுறீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: அப்படின்னா என்ன?
1: உங்களை பிடிச்சிருக்கு, உங்க பணக்காரத்தனத்தை தான் எனக்கு பிடிக்கல.
0: நாம வாழ்றதுக்கு அத்தியாவசியமான தேவையே பணம் தானே. ஒரு நிமிஷம் இதை நினைச்சு பார்த்தீங்கன்னா என்ன நிச்சயம் பிடிக்கும்.
1: சாரி மிஸ் ரம்யா, உங்க மனசுக்கேற்ற ஒருத்தன் நிச்சயம் கிடைப்பான், அதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.
0: மிஸ்டர் ரவி, இந்த நல்ல சான்ஸ் இழந்துட்டோன்னு பின்னால நீங்க வருத்தப்பட போறீங்க.
1: இதுல வருத்தப்பட ஒண்ணுமே இல்லையே மிஸ் ரம்யா. உங்க விருப்பத்துக்கு நல்ல ஒரு வேலைக்காரன் கிடைப்பான். நான் வரட்டுமா? பெஸ்ட் ஆஃப் லக்.
0: என்ன சொல்றது, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், பாய்.
2: என்னடா தம்பி ரவி, சுத்த கோமாளித்தனமா இல்லை? பொண்ணை பார்க்க போகும்போது 10 கேள்வி கொடுப்பியான், அதில் 8 கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் அவளை கட்டிக்க சம்மதிப்பியான். ஏண்டா இது நடக்கிற காரியமாடா?
1: ஏமா நடக்காதுன்றீங்க, வாழ்க்கையே ஒரு பரீட்சை தானமா?
2: என்னடா தம்பி சொல்ற, போனோமா பொண்ணை பார்த்தோமா பிடிச்சிருந்தா கட்டிக்கிட்டோமான்னு இல்லாம ஏண்டா உனக்கு இப்படி புத்தி போகுது?
1: ஏமா ஏமா, நீ ஏன் சொல்லுமா, இது வரைக்கும் எத்தனை பொண்ணு நான் பார்த்துருப்பேன்?
2: அன்னைக்கு போன மாசம் ஒரு 5-6 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு என்ன,
1: தனியா பேசணும் தனியா பேசணும்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்கம்மா? என்னென்ன கேள்வி கேட்கறாங்க தெரியுமா?
2: அப்படி என்ன தாண்டா கேட்கறாங்க?
1: ஒரு பொண்ணு கேட்கறா, அமெரிக்க அதிபர் யாருன்னு சொல்லுங்கன்னு.
2: யாருன்னு சொல்லிட்டு போறது?
1: அப்ப என்ன, அவ அவரை கட்டிக்கு போறாளா இல்ல என்ன கட்டிக்கு போறாளா? இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் பாடம் போகட்டதான் இந்த பரீட்சை.
2: என்ன மோடா தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலப்பா.
3: என்ன மங்களம், என்ன சரிப்பட்டு வரல? உன் புள்ள என்னவோ பரீட்சை அது இதுங்கிறான், மேல் படிப்புக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா போக போறானா என்ன?
1: அப்பா அப்பா, நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக போறது இல்ல.
2: இங்க பாருங்க, அவன் என்னமோ சொல்றான், எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னன்னு நீங்களே அவங்ககிட்ட கேளுங்களேன்.
3: என்னடா தம்பி, யார் பரீட்சை எழுத போறா, என்ன பரீட்சை?
1: அப்பா வேற ஒன்றும் இல்லைப்பா, பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்பேன்.
3: அட, இது புதுமையாக இருக்க.
1: கேளுங்க, அதில் 10 கேள்வி இருக்கும், ஒவ்வொரு கேள்விக்கும் 4

0: பதில் இருக்கும். சரியான பதிலை டிக் செய்யணும், அவ்வளோதான்ப்பா.
1: ஓஹோ அப்படியா? அது சரி. ஆமாம், பாஸ் ஆக எத்தனை மார்க் எடுக்கணும்?
0: ரொம்ப ஒன்றும் இல்லை, சரியா 8 கேள்விக்கு பதில் சொல்லிட்டா போதும், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக தாலி கட்ட
1: வேண்டியதுதான். ஐடியாவும் நல்லா தான் இருக்குது, உன் பேச்சும் நல்லா தான் இருக்குது.
2: என்னங்க

0: அப்பா அப்பா, நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக போகிறதில்ல.
1: இங்கே பாருங்க, அவன் என்னமோ சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்னென்னு நீங்களே அவங்ககிட்ட கேளுங்களேன்.
2: என்னடா தம்பி, யார் பரீட்சை எழுத போகிறா? என்ன பரீட்சை?
0: அப்பா வேற ஒன்றும் இல்லைப்பா, பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்பேன்.
2: அட, இது புதுமையாக இருக்க.
0: கேளுங்க. அதில் 10 கேள்வி இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் 4 பதில் இருக்கும். சரியான பதிலை டிக் செய்யணும், அவ்வளோதான்ப்பா.
2: ஓஹோ, அப்படியா? அது சரி. ஆமாம், பாஸ் ஆக எத்தனை மார்க் எடுக்கணும்?
0: ரொம்ப ஒன்றும் இல்லை, சரியா 8 கேள்விக்கு பதில் சொல்லிட்டா போதும். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக தாலி கட்ட வேண்டியதுதான்.
2: ஐடியாவும் நல்லா தான் இருக்கு, உன் பேச்சும் நல்லா தான் இருக்கு.
1: என்னங்க நீங்க, அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறீங்க. இது எதுல கொண்டு போய் விடுமோ தெரியலையே.
2: ஏன் மங்களம் பயப்படுற? எல்லாம் கல்யாணத்துல தான் கொண்டு போய் முடியும், நீ ஒன்னும் கவலைப்படாத.
0: ஐயோ, அப்பானா அப்பாதான். தேங்க்ஸ் டாடி.
2: ஏன் மங்களம், நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுமா வேணாமா?
1: என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்லைங்க, நீங்க வேற இப்படி சொல்றீங்களே.
2: அப்போ அவன் வழியிலேயே அவனை விட்டு தான் பிடிக்கணும்.
1: எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. என் பேச்சுக்கு இந்த வீட்டில் எங்க மதிப்பு இருக்கு?
0: அம்மா, உங்க மதிப்பு என்னைக்கும் குறையாது. அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா, எனக்காக வாசு காத்துக்கிட்டு
2: இருப்பான். ரே, அப்படி என்னடா அவசரம்?
0: என்ன அவசரமா? க்வெஸ்சன் பேப்பர் தயார் பண்றதே அவன் தானே.
2: அதானே பார்த்தேன், நம்ம பிள்ளைக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா வரும்னு.
0: சரி சரி சரி, வரேன்ப்பா. வரேம்மா.
1: ஆ, போயிட்டு சீக்கிரம் வா. ஏங்க, உங்களை தாங்க
2: சொல்லு.
1: ஜோசியர் வந்து 3 பொண்ணுங்களோட ஜாதகம், போட்டோ இதெல்லாம் கொடுத்துட்டு போனாருங்க.
2: என்ன செய்யறது, பாவம் மனுஷன். அவரும் நம்ம வீட்டுக்கு நடையா நடக்கிறாரு, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் மங்களம், அவரு ஜாதகம் சரியா இல்லை போல இருக்கு.
1: என்னங்க நீங்க, ஏங்க பாருங்களேன் இந்த போட்டோவை பாருங்களேன், எவ்வளவு அழகா லட்சணமா இருக்காங்க. 10 பொருத்தம் இருக்காங்க.
2: இருந்து என்ன பண்ணுறது, உன் பிள்ளையாண்டான் தான் 10 கேள்வியில் 8 கேள்வி சரியாக டிக் பண்ணணுங்கிறானே.
1: ஏங்க, அவன் தான் பிடிவாத காரணாச்சே, நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக எடுத்து சொல்லக்கூடாதா?
2: மங்களம், இந்த காலத்து பிள்ளைங்களை அவங்க வழியிலேயே போக விட்டு தான் பிடிக்கணும், அது தெரியுமா உனக்கு?
1: ஆமாம், இதெல்லாம் எனக்கு எங்கே தெரிய போகுது? என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், அது ஒன்று தான் எனக்கு தெரியும்.
2: அதோட உனக்கு இப்படி புலம்ப தான் தெரியும். எனக்கு பசிக்குதுன்னும் சோறு போடணும்னும் உனக்கு தெரியுதா?
1: அது சரி, சாப்பாடு போடுன்னு நேரடியாகவே சொல்லுங்களேன், அதுக்கு ஏன் இப்படி சுற்றி வளைக்கிறீங்க?
2: நான் எங்கடி சுற்றி வளைக்கிறேன்? அந்த காலத்தில் நீ தானடி என்னை வளைச்சு போட்ட.
1: ஐயோ, பிள்ளைக்கு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ண வழி தெரியல, வாய பாருங்களேன் வாய. சரி சரி, வாங்க சாப்பாடு போடுறேன்.
2: போ போடு.
0: ஏடா வாசு, 10 கேள்வியை செலக்ட் பண்ணுறதுக்கு ஹோட்டலில் தான் ரூம் போடணுமா? இது உனக்கே அநியாயமாகப்படல.
3: ஹலோ, இந்த ரூமை பற்றி உனக்கு தெரியாது. இந்த ரூமில் கதை டிஸ்கஸ் பண்ண எல்லா சினிமாவும் சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்கு, இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது?
0: அடே அடே, அப்போ நான் பொண்ணு தேடர்லேயும் சில்வர் ஜூப்ளி தானா?
3: ஏண்டா நீ பேச மாட்டே? மூளையை கசக்கி நான் கேள்வியை செட்டப் பண்ணி கொடுத்துருவேன், நீ அதை வச்சு பொண்ணை செலக்ட் பண்ணிடுவியா? அப்படி தானே?
0: டேடே டேடே, கோச்சுக்காத மாப்பிள்ள, எல்லாம் என் நேரம்டா.
3: உன் நேரத்துக்கு என்னடா குறைச்சல், பொண்ணுங்களா பார்த்து தள்ளுற.
0: ஏன் சொல்ல மாட்ட, பொண்ணுங்களோட அவங்களாம் ஏதோ வானத்துலேருந்து குதிச்ச தேவதைங்கன்னு
3: நினப்பு. சரிடா மாப்பிள்ள, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, உடனே ஐஸ்கிரீம் வர சொல்லு.
0: டேய் பாவி, இது 3வது ஐஸ்கிரீம்டா. ஐயோ, என் பணம்லாம் ஐஸ்கிரீமா கரையுதே.
3: காக்கா மாதிரி கரையாதே. கேள்வி பதில் ரெடி ஆயிடுச்சு, அதோ ஐஸ்கிரீம் வந்தாச்சு. நான் இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள கேள்வி பேப்பரை நீ படிச்சு முடிச்சிடு, ஓகேவா?
0: ஏண்டா, இந்த கேள்விக்கெல்லாம் நீ சொல்ற பதில் சரியா இருக்குமாடா?
3: எவனுக்கு தெரியும்?
0: என்னடா இப்படி சொல்ற?
3: டே ரவி, நான் செலக்ட் பண்றது தான் சரியான பதில், அவ்வளவுதான்.
0: டே டே, என்ன இந்த வம்பலையும் மாட்டி விட்டுறாதரா?
3: நம்பினா கெடுவதில்லை. எதுக்கும் இதை ஒரு 10-15 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க.
0: ஜெராக்ஸா? எதுக்குடா?
3: இது செட் ஆகலைன்னா இன்னொருத்திக்கு கொடுக்கலாம் இல்லையா?
0: கரெக்ட் கரெக்ட், அதுவும் சரிதான்.
3: நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதரா ரவி, இது ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா இருக்குன்னு உனக்கு தோணலையாடா?
0: டே வாசு, இப்போ பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணங்கிறதே ஒரு விளையாட்டாக தான்டா போச்சு.
3: ஏண்டா, அவங்க வாழ்க்கையில் மட்டும் நீ விளையாடலாமா?
0: இல்லைடா வாசு, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு தாண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாக பேசி பார்க்குறோம்.
3: அது தானடா இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு.
0: ஓகே ஓகே, ஒரு பொண்ணு சொல்கிறா, தனியாக பேசி பார்ப்போம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கோங்கிறா.
3: வேண்டாண்டா ரவி, எனக்கு என்னவோ பயமாக இருக்குடா, நீ போகிற பாதை சரியில்லைன்னு தாண்டா எனக்கு தோணுது.
0: கவலையே படாத நண்பா, எனக்கு பிடிச்ச பொண்ணு

0: கிடைக்காமலா போவா?
1: உன் நம்பிக்கைக்கு என் வாழ்த்துக்கள்டா. சரி சரி வாடா போலாம்.
0: ஓகே வா வாசு போலாம்.
1: அங்கிள் என்ன அவசரமா வர சொன்னீங்களே, என்ன விஷயம் அங்கிள்?
2: அப்பா வாசு முதல்ல உட்காரு. வாசு நம்ம ரவி போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, எங்களுக்கும் என்ன செய்யறதுனே தெரியல.
3: அடடே வாசுவா, வா வா, நல்ல வேலை நீ இங்க வந்த. ஏண்டாப்பா ரவிக்கு நீயாவது புத்தி சொல்லக்கூடாதா?
1: அவன் பிடிவாத குணம்தான் எல்லாருக்கும் நல்லா தெரியுமே ஆண்டி.
3: இங்க பாரு வாசு, இது வரைக்கும் 10-15 பொண்ணுங்களை பார்த்துட்டான், ஒரு பொண்ணு கூட செலக்ட் ஆகலங்கிறான்.
2: ஏம்பா இவன் மனசுல என்னதான் நினைக்கிறான்னே எங்களுக்கு தெரியலையப்பா.
3: ஒரே புள்ளன்னு அளவுக்கு மீறி இவர் கொடுத்த செல்லம் அது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு வாசு.
1: கவலைப்படாதீங்க ஆண்டி, ரவிக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லா தெரியும். வேணும்னா பாருங்களேன், சட்டுன்னு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறான்.
2: என்னமோ வாசு, உன் வாக்கு நல்லபடியா பலிக்கட்டும்பா.
1: உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்ல மருமக வரத்தான் போறா. நீங்க வேணும்னா பாருங்களேன்.
3: வாசு நீ தான்ப்பா அவனை எப்படியாவது திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும்.
1: கண்டிப்பா ஆண்டி, அவனை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா ஆண்டி?
3: நீ சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாசு.
2: உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும் போல இருந்துச்சுப்பா, அதனாலதான் வர சொன்னோம்.
1: வரேன் ஆண்டி.
3: போயிட்டு
2: போயிட்டு வாப்பா.
0: வாடா வாசு. என்னடா ஒரு வாரமா ஆளையே காணோம், போன் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது.
1: ஆபீஸ் விஷயமா ஒரு சின்ன டூர்டா, அவசரத்துல உங்ககிட்ட கூட சொல்ல முடியல. சாரிடா மாப்ள, உன்னோட பெண் பார்க்கும் படலம் அதெல்லாம் எந்த லெவல்ல இருக்கு?
0: எல்லாம் அண்டர் லெவல்ல தான்டா இருக்கு.
1: என்னடா ரவி இப்படி சொல்ற?
0: அதை ஏண்டா மாப்பிள்ள கேட்குற? 2 நாளைக்கு முன்னால் சங்கீதான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன்.
1: அவ உன்னை பாட சொன்னாளா?
0: அப்படி கேட்டிருந்தா தான் பரவாயில்லையே, அவ என்னையே கேள்வி கேட்டாடா.
1: அப்படி போடு, சரியான போட்டிடா.
0: என்ன நக்கலா? டேய் அவ என்கிட்ட ஒரு கேள்வி பேப்பரை கொடுத்து சரியான பதிலை டிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாடா.
1: நல்லா மாட்டிக்கிட்டியா? அப்புறம் நீ என்ன பண்ண?
0: அதை பார்த்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலடா.
1: அந்த கேள்வி பேப்பரில் அப்படி என்ன கேள்வி தான்டா இருந்துச்சு?
0: என்ன இருந்துச்சா? நாம செட் பண்ணோமே அதே கேள்வி பேப்பர் தான்டா அது. அதை பார்த்ததும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு.
1: டேய் டேய் ரவி நல்லா பாத்தியாடா, நாம செட் பண்ண பேப்பர் அவ கைக்கு எப்படா போச்சு? போக சான்ஸே இல்லையேடா.
0: அதையும் அவளே சொல்லிட்டாடா. 10 நாளைக்கு முன்னாடி பிரியான்னு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல.
1: நல்லா இருக்கே, நான் எங்கடா பார்த்தேன்?
0: இவன் ஒருத்தன், அந்த பிரியாவும் இவளும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
1: ஓ கதை அப்படி போதா? உன்னை பழி வாங்க அவ இவகிட்ட பேப்பர் கொடுத்துட்டாளா, அப்படித்தானே?
0: அப்படியே தான். என் நேரமே சரியில்லடா வாசு.
1: நீ இப்படி கேள்வி பேப்பரை தூக்கிட்டு பொண்ணுங்களை பார்க்க போறியே, அதுதாண்டா சரியில்லை. நேரம்லாம் நல்லா தான் இருக்கு. டே ரவி இந்த ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கலாம். பேசாம நீ அம்மா அப்பா சொல்ற பொண்ணை கட்டிக்கிட்டு வாழறத தவிர வேற வழியே இல்லைன்னு தோணுது. இந்த விஷயத்துல நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன்டா. விளையாட்டா நினைச்சது எங்க விபரீதம் ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா.
0: டேய் நானே பயப்படல. சரி கவலை விடு, எல்லாம் நல்லபடியாக தான் முடியும்.
1: டே ரவி எனக்கு நீ ஒரு உறுதி கொடுக்கணும்டா.
0: கர்ணங்கிட்ட குந்தகை கேட்ட மாதிரி என்கிட்ட வரம் கேட்குற, அப்படித்தானே? தந்தோம் நண்பனே, கேள்.
1: இனிமே இந்த பரீட்சையை இன்னும் ஒரு பொண்ணுகிட்ட தான் வைக்கணும், சரியா?
0: ஓகே, இனிமே வைக்கிறது தான் கடைசி பரீட்சையாக இருக்கும், போதுமா?
1: தாண்டா ஃப்ரெண்ட்ஷிப்.
0: ஆமாம், ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். உன் மேரேஜ் எந்த லெவல்லடா இருக்கு?
1: அப்பா அம்மா பார்த்த பொண்ணுகிட்ட ஃபோனில் தான் பேசினேன். எங்கள் ரெண்டு பேர் மனமும் ஒத்து போச்சு, ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சும் போச்சு.
0: டேய் டேய் படுபாவி, இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியடா.
1: இப்போ தானடா கல்யாண பேச்சே தொடங்கி இருக்கு, ஓரளவு முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லலான்னு நினச்சேன்.
0: தங்கச்சி என்னடா செய்கிறா?
1: சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 3 மாசம் ட்ரைனிங்கில் அவளை அமெரிக்கா அனுப்ப திட்டமிட்டுருக்காங்களாம். என்ன செய்யலான்னு யோசிக்கிறா, பார்க்கலாம்.
0: வாசோ செம்ம நியூஸ் சொல்லியிருக்கடா, சூப்பர்டா, முதல்ல ட்ரீட். ஓகேவா?
1: விட மாட்டியே. சரி வா போலாம்.
4: வாங்க மிஸ்டர் ரவி, ஃபோனில் சொன்ன மாதிரி சரியான நேரத்தில் வந்துட்டீங்களே.
0: எஸ் மிஸ் சரிக்கா, நான் எப்பவுமே பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறவன்.
4: ஓ குட், நல்ல பழக்கம்தான். உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மிஸ்டர் ரவி.
0: நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எஸ் மிஸ் சரிக்கா, திருமணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
4: திருமணம் வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கும் பந்தம், ஆனால் அது 1000 காலத்து பயிர்.
0: எக்ஸாக்ட்லி, சரியாக சொன்னீங்க. நம்ம திருமணத்தை நிச்சயிக்க போகிறது ஒரு பரீட்சை.
4: பரீட்சையா? அது என்ன பரீட்சை?
0: வெரி சிம்பிள், 10 கேள்விகள் அடங்கிய ஒரு பேப்பரை உங்கள்கிட்ட நான் கொடுப்பேன். ஒவ்வொன்றுக்கும் 4 பதில் இருக்கும், அதில் சரியான பதிலை நீங்கள் டிக் பண்ணணும்.
4: அட வித்தியாசமாக இருக்கு.

0: கே.
1: சரி, பாஸ் ஆக எத்தனை மார்க் எடுக்கணும் மிஸ்டர் ரவி?
2: 8 கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் கல்யாணம் தான்.
1: அப்படியா? எங்க கேள்வி பேப்பரை கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம்.
2: இந்தாங்க மிஸ் சரிக்கா.
1: நான் பதில் டிக் பண்றதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி கொஞ்சம் பேசி தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன்.
2: கொஞ்சம் என்ன, எவ்வளவு வேணா தெரிஞ்சுக்கலாம்.
1: உங்களை பத்தி சில கேள்விகள். உங்களுக்கு சமைக்க தெரியுமா?
2: நீங்க சொல்லிக் கொடுங்க, நான் கத்துக்கிறேன்.
1: அப்படின்னா தெரியாது. ஓகே, வெங்காயம் கிலோ என்ன விலை?
2: போதும் சரிக்கா, போதும். கண்ணு கலங்குது.
1: கர்ச்சீஃப் தரட்டுமா கண்ணை துடைச்சிக்கிறதுக்கு? சரி, நாம ரெண்டு பேரும் சினிமா பாக்கிறதுக்கு போறோம்.
2: சரி,
1: ஒரு டிக்கெட் தான் கிடைச்சது. அப்போ நீங்க என்ன செய்வீங்க?
2: பேசாம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். பிளாக்ல டிக்கெட் வாங்கி எதுக்கு வீண் செலவு செய்யணும்?
1: அப்படியா? சரி, நம்ம வீட்டுக்கு திரும்பினா எங்கேயாவது ஒரு இடத்துல காஃபி குடிக்க நிப்பாட்டுவோம். மீண்டும் ஒரு தடவை சினிமா பார்க்க வரணும், அதுக்கு பெட்ரோல் செலவு, நேரம் கிடைக்கணும். அதனால நம்ம பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு சினிமா பார்த்துட்டே வந்துடலாமே.
2: பொருளாதார நிபுணியா போயிருக்கலாம். இன்னும் ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா?
1: இல்லை இல்லை, ஆனா என்னை பத்தி சில வார்த்தைகள் சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
2: சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், கேட்டுக்கிட்டா போச்சு.
1: எனக்கு ரொம்ப கோபம் வரும்.
2: அப்போ கோவக்காரின்றீங்க. அடுத்தது
1: அடுத்தது நினைச்சது நடக்கலன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன்.
2: டென்ஷன் பார்ட்டி போல் இருக்கு. அடுத்து
1: நான் சொன்னபடி கேட்கலன்னா அழுதுடுவேன்.
2: இவ்வளோதானா இன்னும் இருக்கா?
1: இப்போதைக்கு இவ்வளோதான், இது போதும் நினைக்கிறேன்.
2: சரி, இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா மிஸ் சரிக்கா?
1: தாராளமாக சொல்லலாம் மிஸ்டர் ரவி.
2: மிஸ் சரிக்கா, இவ்வளவு பிரச்சனை இருக்கிற நீங்கள் நல்ல டாக்டரா கூப்பிட்டுருக்கலாம்.
1: மனைவிக்கு துன்பம் வரும்போது கணவன் ஒரு நல்ல டாக்டரா நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என் அபிப்பிராயம்.
2: சாரி மிஸ் சரிக்கா, எனக்கு நேரமாகுது. பதில டிக் பண்ணிட்டீங்களா?
1: ஓ, அதை மறந்துட்டேன், சாரி. 1 மினிட், இதோ இப்போ கொடுத்துடுறேன்.
2: என்ன சரிக்காது, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள டிக் பண்ணிட்டீங்க.
1: மிஸ்டர் ரவி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்க கேள்வியை பார்த்தேன். என்ன இது, பப்புக்கு போவீங்களா, வீக்கெண்டை எப்படி கழிப்பீங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருன்னு?
2: இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு தப்பா தெரியல, இந்த காலத்து பொண்ணுங்க இப்படிதான் இருக்காங்க.
1: சாரி மிஸ்டர் ரவி, எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி எடை போடாதீங்க. பொண்ணுங்களை மதிக்கலன்னா கூட பரவாயில்ல, அவமானப்படுத்தாதீங்க ப்ளீஸ்.
2: தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் மிஸ் சரிக்கா.
1: இந்தாங்க உங்கள் கொஷின் பேப்பர், வீட்டுக்கு போய் பதிலை பார்த்துட்டு ராத்திரி 10 மணிக்குள்ள ரிசல்ட் சொல்லுங்க.
2: உங்ககிட்ட நான் எப்படி பேசுறது?
1: யோசிக்க வேணாம், உங்களோட கொஷின் பேப்பர்லயே என்னோட ஃபோன் நம்பரை எழுதி வச்சிருக்கேன், ஓகேவா?
2: இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, இருந்தாலும் உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல மிஸ் சரிக்கா.
1: ட்ரை பண்ணுங்க, புரிஞ்சுக்குவீங்க. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் ரவி.
2: பாய் மிஸ் சரிக்கா.
3: ஏண்டா தம்பி ரவி, அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்ததுலேருந்து பேய் எரிஞ்ச மாதிரி இருக்கியே, அப்படி என்னடா தம்பி அங்கே நடந்துச்சு?
2: ஆடா போங்கம்மா, எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணாம்.
3: ஏங்க இங்கே கொஞ்சம் வாங்களேன், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, நம்ம புள்ள ஒரு மாதிரியாக பேசுகிறான் பாருங்களேன்.
4: என்ன என்ன என்ன என்னாச்சு? என்ன ரவி, உடம்புடம் சரியில்லையா?
2: அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அவ்வளோதான்.
3: அப்போது என் பிள்ளைய என்ன சொல்லி குழப்பிட்டாலோ தெரியலையவ?
4: ஐயோ ஐயோ, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. நீ சொல்லு தம்பி, அங்கே என்ன நடந்துச்சு?
2: அப்பா, சம்பளம் எவ்வளோன்னு கேட்பான்னு பார்த்தா சமைக்க தெரியுமான்னு
3: கேட்குறாப்பா. இவ்வளவுதானா, நான் இருக்கும்போது என் பிள்ளை ஏன் சமைக்கணும்?
4: அடடாடா, இப்படி செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்தே அவனை கெடுத்துட்டேன். இப்படி தான் சீரகம் வாங்கிட்டு வாடான்னா சோம்பு வாங்கிட்டு வந்து நிற்கிறான்.
3: ஆமாம், நீங்கள் மட்டும் என்னவா மின்சார பில்லை கட்டிட்டு வாங்கன்னா எந்த மின்சார ரயில்வே ஸ்டேஷனில் போய் கட்டிட்டு வரணும்னு கேட்டாலும் தானே நீங்கள் எங்களுக்கு தெரியாதாக்கும்.
4: இப்போ அது குத்தி கட்டுறதுக்கு இதுதான் நேரமா?
2: சரி சரி, விடுங்க, உங்க சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க. மத்ததை பத்திலாம் கேட்டா கூட பரவாயில்லம்மா. வெங்காயம் என்ன விலைன்னு தெரியுமான்னு கேட்டாமா, அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியல.
3: ஐயோ விடுறா ரவி, இவ இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, பொண்ணுங்களுக்கா குறைச்சல்?
2: அவ்வளோ சும்மா விடக்கூடாதம்மா. அம்மா, மேஜர் டிராயர்ல ஆன்சர் பேப்பர் வச்சிருந்தேனே, பாத்தீங்களாம்மா?
3: என்ன பேப்பர், எந்த பேப்பரையும் நான் பார்க்கலையேப்பா.
2: அப்பா, நீங்களாவது பாத்தீங்களாப்பா?
4: ஏன்பா, நீ வச்சதே தெரியாது, அப்புறம் எங்க இருந்து நான் பாக்குறது?
2: அந்த பேப்பர் இருந்தாதான்ப்பா அவ ஆன்சர் டிக் பண்ணது கரெக்டா இல்லையான்னு
3: தெரியும். தம்பி எங்க பாரு, இந்த இந்த பேப்பர் என்ன பாரு.
2: இது இல்லம்மா, இது கேள்வி பேப்பரோட ஜெராக்ஸ். இந்த வீட்டுல எதுவுமே தேடும் போது கிடைக்காது.
4: இங்க பாரு ரவி, நாளைக்கு பொறுமையா தேடி பாத்துக்கலாம். இப்போ மனசு சரியில்லை, முதல்ல நீ போய் ரெஸ்ட் எடுப்போ.
2: இல்லப்பா, 10 மணிக்குள்ள ரிசல்ட் சொல்லி ஆகணும். அப்பா, 4 வார்த்தை அவ மனசை குத்தும்படியா சொல்லணும்ப்பா. இதுல வேற அவ கோவக்காரியாம் பிடிவாதக்காரியாம்.
3: தம்பி, கோவம் இருக்கிற இடத்துல தாண்டா குணம் இருக்கும், பிடிவாதம் இருக்கிற இடத்துல தான் பாசமும் இருக்கும். உன்ன மாதிரி.
2: ஏன் பேச மாட்டீங்க, நீங்களும் ஒரு பொம்பளை தானே.
4: ஏம்பா, அவளை உனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா முதல்ல அதை சொல்லு.
2: அவ பேச்சு எனக்கு சுத்தமா பிடிக்கல.
3: ஏன் பா ரவி, இந்த கேள்வி பேப்பர்

0: எல்லாம் தூக்கி வீசிட்டு நாங்க பாக்குற பொண்ண கட்டிக்க கூடாதா?
1: ஆமாண்டா ரவி, நாங்க உனக்கு நல்லது தானடா சொல்லுவோம்.
2: என்ன இது, இந்த ஆன்சர் பேப்பர் எங்க தேடியும் கிடைக்கல, இப்ப என்ன செய்யறது?
0: ஓ தம்பி, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. வேணும்னா வாசவ வர சொல்லட்டுமா?
2: அவன் எதுக்குமா?
1: ரே, அந்த செல்போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பார், முதல்ல போய் அதை.
2: வரேன் வரேன் வரேன். ஹலோ, யாரு? ஹலோ, நான் தான் பேசுறேன். ஓ, நீங்களா? மணி பத்தாக இன்னும் பத்து நிமிஷம் இருக்குங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வாய்ஸ் கட்டாகி கேட்குது. இல்லை, சிக்னல் சரியில்லை போல. இருங்க, கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க.
0: ஏங்க, உங்களை தாங்க. அந்த பொண்ணா இருக்குமோ?
1: அவன் ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கும் போதே அது உனக்கு தெரிய வேணாமா?
0: வெளியே வரும்போது எப்படி வருவானோ என் புள்ள தெரியலையே.
1: உன் புள்ள உன் புள்ள மாதிரியே தான் வருவான்.
0: ஏங்க, இனிமே இப்படியே விட்டா சரிப்படாதுங்க. சட்டு புட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான்.
1: கவலைப்படாத மங்களம், எல்லாம் சரியா போயிடும். நீ வேணா பாரு, இந்த பொண்ணை பார்த்தது தான் அவனுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே வரப்போகுது.
0: என்ன டேர்னிங் பாயிண்ட்டோ? அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணுங்கிறது தான் ஏன் பாயிண்ட்.
1: என்னோட பாயிண்ட்டும் அதுதான். உன் புள்ள ரூமை விட்டு வெளியே வந்தா தான் அவன் பாயிண்ட் என்னன்னு நமக்கு தெரியும்.
0: ஆண்டவன் பாயிண்ட்டு எப்படி இருக்க போகுதோ?
1: எல்லாம் நல்ல பாயிண்ட்டாக தான் இருக்கும், அதுவும் நமக்கு சாதகமான பாயிண்ட்டாக தான் இருக்கும். இப்போ சாப்பாடு போடணுங்கிறது தான் என் பாயிண்ட்.
0: புள்ள வந்த பிறகுதான் சாப்பாடு, இது என்
1: பாயிண்ட். இது ரொம்ப நல்ல பாயிண்டா இருக்க.
3: என்னடா ரவி, உடனே ஓடி வாடான்னு கூப்பிட்டேன், இங்க வந்தா பேசாம இருக்க.
2: என்ன பேசுறதுன்னே தெரியலடா வாசு.
3: அப்போ பத்தாவது படையெடுப்பும் படு தோல்வியில முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு.
2: அதான் இல்ல, அவ பத்து கேள்விக்கும் சரியான பதில டிக் பண்ணிட்டாடா மாப்பிள.
3: அப்புறம் என்ன, இனிமே கல்யாணம் தானடா ரவி.
2: அதான் யோசிக்கிறேன், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடா வாசு, அவ திங்கிங்க வேற மாதிரி இருக்குடா.
3: அதை பத்தி நீ ஏன்டா திங்க் பண்ற? போக போக எல்லாம் சரியா போயிடும்.
2: அப்படிங்கிற, சரி பாப்போம்.
3: டேய், லட்சியம் அது இதுன்னு சவால் விட்ட, இப்ப ஒரு பொண்ணு பத்து கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டா அப்புறம் என்ன யோசிக்க வேண்டியிருக்கு?
2: சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா வாசு, நான் சொன்னது சொன்னதுதான்.
3: ஆமா, அவ எப்படா பத்து கேள்விக்கு சரியா பதில் டிக் பண்ணா?
2: அதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையிலேயே அவ புத்திசாலி பொண்ணாதான்டா இருக்கணும்.
3: இருக்கலாம். ஆமா, நீ ரிசல்ட்டை சொன்னபோது அவ ஏதாவது சொன்னாளா?
2: சொன்னாடா, அதுதான் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு மாப்பிள.
3: ஓ, மனசை நோகடிக்கிற மாதிரி அவ அப்படி என்னடா சொன்னா?
2: நீங்க வச்ச பரீட்சையில நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா நான் வச்ச பரீட்சையில நீங்க தோத்துட்டீங்க ரவின்னு என்ன கவுத்துட்டாடா.
3: கவுத்துட்டாளா? அதுக்கு நீ என்னடா சொன்ன?
2: மனைவியாக போறவங்க கிட்ட தோக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்டா.
3: டேய் மாப்பிள, சரியான பதில்டா. அப்போ அவ கவுந்திருப்பாளே. சரி சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு.
1: டேய் ரவி, அவ பேர் என்னடா?
2: சரிக்கான்னு சொன்னா.
3: அடே, நீ சரி சரின்னு தலையாட்டுறதுக்கு ஒருத்தி வந்துட்டான்னு சொல்லு.
2: போடா வாசு.
3: நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா?
2: ஹலோ அப்பாவா?
4: ஆமாப்பா ரவி. அப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுப்பா, வர பத்தாம் தேதி அன்னைக்கு கல்யாணம்.
2: என்னப்பா இது, நாள் ரொம்ப கம்மியா இருக்கப்பா.
4: அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்களாம்ப்பா, திருச்செந்தூர் முருகன் கோயில வச்சு கல்யாணம். அது சரி, இப்ப நீ எங்க இருக்க?
2: நான் வாசுவோட இருக்கேன்ப்பா.
4: சரி சரி, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம், நீ வாசுவை கூட்டிட்டு உடனே வந்துரு.
2: சரிப்பா சரிப்பா, வாசு வாடா வீட்டுக்கு போலாம்.
3: என்னடா ரவி, அங்கிள் தானே போன்ல, என்ன ஏதோ நாள் கம்மியா இருக்குன்னு பேசிட்டு இருந்தேன்.
2: ஆமாண்டா, பத்தாம் தேதி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்காங்க.
3: அடப்பாவி, கல்யாணத்துக்கு தேதியே குறிச்சாச்சா? எவ்வளவு நல்ல விஷயம், என்கிட்ட சொல்லக்கூட முடியல இல்லை உன்னால.
2: டே டே டே, சாரிடா, எல்லாம் ஒரு த்ரில்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். கோவத்தை தூக்கி உடப்புல போட்டு நீ என் கூட வீட்டுக்கு வா, போலாம்.
3: உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, வா. வீட்டுக்கு போனதும் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிறேன்.
2: மாப்பிள, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்படக்கூடாது, வா போலாம்.
3: ஓகே வா.
0: ஏங்க, ஒரு வழியா நம்ம புள்ள கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுங்க.
1: எல்லாம் எங்க அப்ப முருகனோட செயல்.
0: என்னங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் எவ்வளவு பொருத்தமா அழகா இருக்காங்க பாருங்களேன்.
1: ஆமா மங்களம், நம்ம கண்ணே பட்டுடும் போல இருக்கு.
0: கல்யாணம் பண்றதுக்குள்ள நம்ம புள்ள நம்மளை என்ன பாடுபடுத்திட்டான். அப்பா பாப்பா பாப்பா.
5: என்னங்க,

0: என் கூட கொஞ்சம் வாங்களேன். ஒரு முக்கியமானவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்.
1: அப்படியார் இந்த விஐபி? நான் கண்டிப்பாக அவரை பார்த்தே ஆகணுமே. சரிக்கா,
0: இவரை யாருன்னு உங்களுக்கு தெரியலையா?
1: என்ன விளையாடுறியா? ஓ, இவர் தான் நீ சொன்ன விஐபியா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.
2: டேய் டேய் டேய், உண்மையை சொல்லி தொலையேண்டா.
1: உனக்கு இவனை இப்போதான் தெரியும், ஆனால் எனக்கு 25 வருஷமாக தெரியும். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவங்க. போதுமா?
0: அவ்வளவு தானே அவரை பற்றி உங்களுக்கு தெரியும்? அவர் என்னோட பிரதர்னு உங்களுக்கு தெரியுமா?
1: என்ன ஜோக்கா? அவனுக்கு தான் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாதே.
2: இல்லடா ரவி, என் சித்தப்பாவோட ஒரே பொண்ணு தான் இந்த சரிக்கா.
1: இப்படி ஒரு சிஸ்டர் இருக்கிறத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையாடா.
2: சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல, அவ்வளவு தான். சிங்கப்பூரில் பிறந்தவ, சித்தப்பாவும் சித்தியும் இப்போ இல்லை. பிஸ்னஸை கூட இவளே பார்த்துக்கிறா.
1: அடிக்கடி சிங்கப்பூருக்கு வேலை விஷயமா போயிட்டு வருவேன்னு சொல்வியே, அது சரிக்காவை பார்த்துட்டு வரதுக்கு தானா?
2: ஆமாண்டா, சரிக்காவுக்கு ஒரு நல்ல பையனாக தேடிட்டு இருந்தோம்.
0: மற்றதை நான் சொல்கிறேன்ண்ணா. உங்களை பற்றி அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க. என்னோட அண்ணன் எது செஞ்சாலும் அது என்னோட நல்லதுக்கு தான் எனக்கு தெரியும்.
2: ஆமாண்டா ரவி, என்ன இருந்தாலும் உன் மனசுக்கும் பிடிக்கணும்னு தான் நான் அவளை வர சொன்னேன். நீயோ லட்சியம் அது இதுன்னு பிடிவாதமாக இருந்த.
1: ஆனால் சரிக்கா தான் என்ன இது வரைக்கும் பார்க்கலையாடா வாசு.
0: இல்லையே, காஃபி ஷாப்பில் வச்சு நான் உங்களை தூரத்துலேருந்து பார்த்துட்டேனே.
2: இதுவும் என் ஏற்பாடு தான்.
1: ஏண்டா இவ்வளவும் செஞ்சுட்டு சும்மா ஒன்றும் தெரியாதவன் மாதிரி? டே வாசு, டேய் பெரிய நடிகண்டா நீ. டேய்,
2: 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துறது தப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்களேடா.
1: ஓஹோ, அப்படிங்களா? அப்போ நீங்கள் எத்தனை பொய் சொன்னீங்க சார்?
2: அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்போ தான் உன் லட்சியப்படி சரிக்கா கிடச்சிட்டாலே.
3: தம்பி ரவி, வாசு நடத்தின நாடகத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்குப்பா.
1: அப்பா அம்மா நீங்களுமா?
4: தம்பி, உன் பிடிவாத குணத்தை மாற்ற எங்களுக்கு வேற வழி தெரியலடா.
2: டே ரவி, உனக்கும் சரிக்காவுக்கும் கல்யாணம் நடத்த இப்படி ஒரு திட்டம் போட்டோம்.
1: ஓஹோ, திட்டம் கூட போட்டிங்களா? டேய், இன்னும் என்னென்ன திட்டம்னு சொல்லண்டா.
4: ஹே ரவி, நல்வாழ்த்துக்கள்.
1: ஏண்டா வாசு, இவங்கடா இங்கே வரா? நல்ல வேளை கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. என்னடா அது, எல்லாம் ஒரே சஸ்பென்ஸாக இருக்கு.
2: ஹே சங்கீத், சும்மா கையை வீசிட்டு வர, கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: டே வாசு, சங்கீத்துங்கிற சங்கீதாவை இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமாடா? என்னடா நடக்குது இங்கே?
2: மாப்பிள்ள, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவளே இந்த சங்கீதா தான்.
1: அடேய், தலையே சுத்துதுரா எனக்கு. அன்னைக்கு சங்கீதா என்ன வர சொன்னது, நான் போய் அவளை பார்த்தது
2: எல்லாமே நம்ம செட்டப் தான்டா. உன் பிடிவாத குணத்தை மாத்துறதுக்கு நாங்க போட்ட ஷாக் நாடகம். இதை சங்கீதா கிட்ட சொன்னபோது அவ ஓகே சொல்லிட்டா.
1: ஏண்டா வாசு, உன் நாடகத்தில் இன்னும் ஏதாவது சீன் இருக்கா?
4: ஏன் பா ரவி, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. வாங்க எல்லாரும் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வருவோம்.
3: ரவி பாத்தியா, உன் பிடிவாத குணத்தை மாத்த எத்தனை பேர் நடிக்க வேண்டியதாயிடுச்சு.
2: சங்கி, இப்போவாவது நீ கொண்டு வந்த அந்த கிஃப்டை கொடு.
4: ம், இந்தாங்க ரவி.
1: என்ன இது, வெயிட்டே இல்லை.
2: ஏய் ஏய், முதல்ல பிரித்து பாருடா.
1: என்ன இது? ஏண்டாப்பா, இந்த பரீட்சைக்கு நான் வரலப்பா. டே வாசு, நீயே படி.
2: அக்னி பரீட்சையில் ஜெயித்தது யார்? 1 ரவி, 2 வாசு, 3 சரிக்கா, 4 சங்கீதா. இதை யார்கிட்ட கொடுக்கறது?
4: ஏன் எல்லாரும் தயங்குறீங்க? எங்கிட்ட கொடுங்க. இப்படி நானே டிக் பண்றேன்.
2: பாத்து ஆண்டி, தைரியமா டிக் பண்ணுங்க.
4: இந்த 4 பேருமே இல்ல.
5: அப்பா, நாங்க தப்பிச்சோம்.
3: ஏமங்களம், சீக்கிரம் சொல்லு, என்ன முழிக்கிற, உனக்கு தெரியலையா?
4: எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. சாட்சாத்
3: யாரு? யாரு ஜெயிக்க போறது? யாரு?
4: சாட்சாத் இந்த செந்தில் ஆண்டவர்
6: தான். இதுவரை கேட்டது கல்யாண கலாட்டா நாடகம். எழுதியவர் கே பக்ரியப்பன் அவர்கள்.
7: நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி, தணிகாச்சலம், எல் விஜயா, ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
8: இசையோடு என்றும் நீங்கள்.
9: நேரம் முத்துமணி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க இந்த ஒரு மணி நேரம் முழுக்க கேட்டு ரசிக்க இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி.

மெலடி மட்டுக்கள் லிசனர் சாய்ஸ். இன்று வியாழக்கிழமை. ஸோ வியாழக்கிழமை அப்படின்னாலே நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நீர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நம்ம நபர் உமா குன்னூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: 10:06 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டிக்கல் லிசனர் சாய்ஸ். நேயர்களுடைய விருப்பமான பாடல்கள் இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்களுடைய விருப்ப பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் ஹலோ, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேம், கோட்டையில இருந்து சிந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சிந்து, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: இல்லம் படத்துல இருந்து நந்தவனம் பூத்திருக்கு அந்த பாடல் மேம்.
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: தேங்க்யூ மேம்.

0: மெல்டிமெட்டிக்கல் லெசன சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. கேரள மாநிலம் மற்றும் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த நேயர்களுடைய விருப்ப பாட்டு. அடுத்த நேயர், ஹலோ, யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கேரள பாலக்காடு மாவட்டம் கொளிஞ்சாம்பாறையில இருந்து செல்வராஜ்.
0: சொல்லுங்க செல்வராஜ், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு கரகாட்டக்காரன்ல இருந்து மாங்குயிலே பூங்குயிலே பாடல் கொடுங்க.
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுக்கு லிசனர் சாய்ஸ். நேயர்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ நேயர்களே, நீங்களும் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க கால் பண்ணலாம். 2317046 இந்த எண்ணுக்கும், 2316312 இந்த எண்ணுக்கும் கால் பண்ணலாம். இந்த ரெண்டு நம்பருக்குமே கால் பண்ணும்போது 0422 கோயம்புத்தூர்க்குரிய முன் இணைப்பு என்னச்சு கால் பண்ணுங்க. ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்குங்க. இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்க பேர் ஊரோட உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் விருப்பமான பாடல்களை கேட்கறீங்க அப்படின்னா நீங்க பாடல்கள் கேட்கக்கூடிய வருடமானது 1981 1992 வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து பாட்டு கேளுங்க. அந்த வகையில அடுத்த நேயர், ஹலோ, யார் பேசுறீங்க?
1: கேரளா மாநிலம் பாலக்காட்ல இருந்து கோவிந்தன்.
0: சொல்லுங்க கோவிந்தன், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு
1: வேணும்? பாயும்புலி படத்துல இருந்து பொத்துக்கட்டு ஊதறிவானம்
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: ஆமா.
2: பொத்துக்கட்டு

0: 22 நிமிஷத்துலயே நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுக்கள் லிசன் ஜாய்ஸ். நேயர்களுடைய விருப்பமான பாட்டு இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று அவங்களோட விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நேயர், ஹலோ, யார் பேசுறீங்க?
1: ஆல்துரை மேடம், கோத்தகிரி.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு
1: வேணும்? இளமை காலங்கள் படத்துல இருந்து இசை மேடையில் பாட்டு
0: வருது, கேளுங்க.
1: ஓகே மேடம்.

0: ஆல் இண்டியா ரேடியோ 103 FM கோயம்புத்தூர்.
1: பத்து மணி 27 நிமிஷம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டிக்கல் லெசனர் சாய்ஸ். நேர்களுடைய விருப்பமான பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேர்களை, உங்களுடைய விருப்ப பாட்டு இன்னும் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2317046 இந்த எண்ணுக்கு, அல்லது 2316312 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். வெளியூர் மற்றும் அலைபேசியிலிருந்து அழைக்கக்கூடிய நீர்கள் 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பை நினைச்சு கால் பண்ணுங்க. இந்த ரெண்டு நபருமே பிஸியா இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிங்கன்னா 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்க பேரு ஊரோட உங்களுடைய விருப்பப்பாட்டு கேட்கலாம். நீங்க கேட்கக்கூடிய அந்த பாடல்கள் 1981 முதல் 1992 வரையில் ரிலீஸ் ஆன தமிழ் திரைப்படங்கள். அந்த பாட்டு கேளுங்க. அடுத்த நேயர், ஹலோ, யார் பேசுறீங்க?
2: குன்னூர்ல இருந்து முருகன்.
1: சொல்லுங்க முருகன், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
2: மூன்று முகம் பரத்துல இருந்து தேவாம்பரதம் பஞ்சாம்பரதம் பாட்டு போடுங்க.
1: பாட்டு வருது, கேளுங்க.

0: நேயர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம போயிருக்கக்கூடிய இந்த மூன்று முகம் திரைப்படத்துல இருந்து அந்த தேவாமிருந்தம் பாடல் ஆல்ரெடி 8 மணிக்கு பிளே ஆயிருக்கு. ஸோ நேயர்களுடைய விருப்பமான பாட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுது நீங்க எல்லாரை விடமே எப்பவுமே எஃப்எம் கேட்கக்கூடிய நேயர்கள் தான். ஸோ அதிகமாக போகாத பாடல்களை கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமும் இன்னும் ஜாலியாக இருக்கும். இன்னும் நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிப்பாங்க இல்லையா. ஸோ வந்து ரேப் சாங்ஸு, அடுத்தது உங்களுக்கு இன்னும் இந்த 2 மாதங்களாக போகாத படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டிங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் சிறப்பு. அதுவும் 1981 முதல் 1992 வரையில ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள் வந்து பாட்டு கேளுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்த நேயர் யார் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேம், கோத்தகிரில இருந்து சுதீஷ் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சுதீஷ், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு
1: வேணும்? எங்களூர் காவல்காரன்ல இருந்து மாலை கற்களில் எங்க பாட வேணும்.
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: தேங்க்யூ.

6:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 நீங்க கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுக்கள். சாய்ஸ் நேயர்களுடைய விருப்பமான பாட்டு, அதுவும் இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்களுடைய விருப்ப பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததா யாருடைய விருப்ப பாட்டு கேட்க போறோம் அப்படின்னா, கூடலூர்ல இருந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. கோமதி, தீரன், கயல், ஜெகன் இவங்க எல்லாமே தளபதி திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்காக பாடல் வருது. ஸ்டேடியோன் இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5.